0: இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமை சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரிபர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 முதல் 2 வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்ய உள்ளது. உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: இருவரி செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்படை தாக்குதலில் 12 பேர்

0: கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26 பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 43 உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 கொல்லப்பட்டனர், 4 காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55 9
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: வறட்சி 1951 2016 வரைக்கும் இருந்த ஒரு படிப்பனையை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அடுத்த 10 கிட்டத்தட்ட 1.3% அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அடுத்தபடியாக வந்து கடல் பகுதியினுடைய வெப்பநிலை வந்து 1°C வந்து உயர்ந்திருக்கு. பர்டிகுலராக இந்திய பெருங்கடலினுடைய வெப்பம் அளவு பார்த்தோன்னா 1° அதிகமாயிருக்கு. இது வந்து உலக கடல்களினுடைய வெப்ப அளவு வந்து 0.7 சென்டிகிரேட் தான். ஆனால் இந்திய பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து 1°C மாறியிருக்கு. இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, கடலினுடைய வெப்ப அளவுகள் வந்து மாறுகிற பொழுது கடலினுடைய நீர் ஓட்டமானது மாறும். இந்த நீர் ஓட்டமானது மாறுகிற பொழுது அது உப்பினுடைய அடர்த்திக்கு தகுந்தாற் போல ஒரு நீரோட்டம் இருக்கும். இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற வெப்பத்தினுடைய ஒரு எல்லையில அந்த நீரோட்டமானது பாதிக்கப்படும். இந்த நீரோட்டம் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதனால வருகின்ற இந்த காற்று அழுத்தமும் வேறுபடும். இதனால மழை பொழிவு வந்து நிலப்பகுதிகளில் இல்லாம திசை மாறி கடல்ல பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது கடல் நீர் திரும்பவும் டைல்யூட் ஆகி நம்முடைய ஓஷன் கரண்ட் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். இதனால மழை பொழிவு, அந்த சிவியரான ஒரு வறட்சி, பஞ்சம், இது மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுடைய பழங்காலத்தில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அது மாதிரியான வருவதற்கான சாத்தியங்கள் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ஹிமாலயன் ரேஞ்சில் வந்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது.

0: அதாவது அங்கே ஏற்கனவே ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும், அதனால் பனிப்பொழிவோ இல்லை பனி வந்து உற்பத்தி ஆகிறதோ அங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் அங்கே கொஞ்சம் அதிகமானால் கூட அந்த பனி எல்லாமே என்ன செய்யணும்னா உருக ஆரம்பித்து தண்ணியாக வர ஆரம்பிக்கும். அதனால் என்னாகும்னா கடலினுடைய நீர் அளவு வந்து அதிகமாகிறதால அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான காரணங்களினால காலநிலை மாற்றம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது. மூணாவது வந்து அதிகப்படியான வளங்களை பயன்படுத்துகிறோம், அதனால உயிரினங்கள் வந்து தொடர்ந்து அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அழிந்து வருகின்றது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா உணவு பாதுகாப்பு, அப்புறம் வந்து சூழலியல் ஈக்வாலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 135 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம நிலத்தடி நீர்லேருந்து எடுக்கிறோம், தினமும் பயன்படுத்துகிற தண்ணியை இயற்கை வளம் வந்து நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் வாழ்வதற்கு தேவையான வளங்களை உற்பத்தி செய்கிற அளவில் உலகம் இருக்குதா அப்படிங்கிறது தான் சூழலியல் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான ரிசோர்ஸை கொடுக்க அதற்கான ஒரு தகுதிகளை உலக வளங்களை வந்து நம்ம வச்சுருக்கோமா? அப்போது ஒரு மனிதனுடைய தேவையை விட வளங்கள் வந்து குறைவாக இருக்கின்ற பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. இயற்கை வளங்களை நம்ம வந்து பாதுகாக்க முடியாததுனால பயோடைவர்சிட்டி லாசஸ் ஏற்படுது. மனிதர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைனா மனிதம் வாழ்வதற்கான வளங்களை ஆதரிக்கின்ற உயிரின பன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிரின பன்மை குறைய குறைய குறைய நம்மளுடைய மனிதம் வாழுகின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த காலநிலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை உயிரின பன்மை இழப்பாக இருக்கலாம், இல்லை வளங்களினுடைய சுருக்கமாக இருக்கலாம், சமத்துவ இன்மை இந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லுது. அதாவது எல்லா நாடுகளுமே என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப வேகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பொறுமையாக பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால எக்கனாமிக் குரோத்தை முன் வச்சு அவங்க வந்து வேகமாக முன்னேற ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம தொடர்ந்து எக்கனாமிக்கல் குரோத்தை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், இனி வந்து நம்ம வந்து வளங்களை சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வளங்களை சரிப்படுத்த முயற்சி பண்ணும்பொழுது எந்த வளங்களை இழந்து அவர்கள் சம்பாதித்தார்களோ அந்த சம்பாத்தியம் அந்த வளங்களை திரும்ப எடுத்துட்டு வருவதற்கு சாத்தியம் இல்லாமல் போய் முடிந்தது. இதை வந்து க்ரோ நவ் கிளீன் அப் லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நிறைய நாடுகள் வந்து வளர்ந்தாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை முன்வைத்து தான் வளரும் நாடுகள் இனி அந்த தவறை செய்யக்கூடாது என்று எல்லா நாடுகளும் வலியுறுத்துகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் பிரதமர் அங்கு அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேசுகிறார். அப்போது எரிசக்தி, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு அமைச்சரான திரு ரொனால்டோ லமெலாவை புதுடெல்லியில் நேற்று சந்தித்தார். இருதரப்பினரும் பரஸ்பர ஆர்வம் கொண்ட பலதரப்பு விவகாரங்களை விவாதித்ததாக தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அசாமில் 2வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. இக்கூட்டத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை தாங்குகிறார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பரஸ்பரம் நலம் சார்ந்த உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு ரங்கசாமி 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அமைச்சர்களாக திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். மீதமுள்ள 3 அமைச்சர்கள், சட்டப்பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை துணைத்தலைவர் ஆகியோர் வரும் 18ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்வது புதுவை புதுமை.
2: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களே.
4: பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்.
3: நுகர்வோர் பாதுகாப்பு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
4: நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது, நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம், 5 ரூபா கொடுத்து ஒரு கற்பூரம் வாங்குறதுலேருந்து 5 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பெரிய பொருள் வாங்குற வரைக்கும் நம்ம பைசா கொடுத்து வாங்குறோம். அந்த வாங்குற பொருட்களை நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து போச்சுன்னா, அந்த பொருளில் தரமற்ற பொருள் இருந்தாலோ, இல்லை 5 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு வித்திருந்தாலோ, இல்லை காலம் கடந்து விற்பனை பண்ணியிருந்தாலோ, பாதிக்கப்படுறது நுகர்வோர் தான்.
3: அதாவது காலம் கடந்த பொருளும் விற்கக்கூடாது, நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேலவும் விற்கக்கூடாது.
4: அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்கும். எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் ப்ரைஸ் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம், அதிகபட்ச விற்பனை விலை.
3: ஒவ்வொரு கடைக்காரரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா சார் இந்த எம்ஆர்பி?
4: எம்ஆர்பி வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எம்ஆர்பி வந்து அதிகபட்ச விற்பனை விலைன்னு இருக்கிறதுனால அது அவங்களுடைய இலாபத்தையும் சேர்த்தது தான் அது. ஸோ கடைக்காரங்க பார்ப்பாங்க, நீங்கள் சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினாலே தெரியும், எம்ஆர்பி ரேட்லேருந்து 5 ரூபா குறைச்சி தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வியாபார யுக்தியும் கூட. அதனால மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் ஆர் மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும், 100 ரூபா எம்ஆர்பி இருந்ததுன்னா அதில் 95 ரூபா விற்றா கூட அவங்களுக்கு நிர்ணயப்பட்ட லாபம் அவங்களுக்கு அதில் கிடைச்சிடும்.
3: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், அந்த கடைக்காரர் நம்ம போய் ஒரு பொருள் வாங்கினா சார் எம்ஆர்பியோட உங்களுக்கு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்க சொன்னோடனே நமக்கு ஒரு பூரிப்பாக இருக்குது,
4: சந்தோஷம் வந்து
3: பரவாயில்ல 5 ரூபா
4: கம்மியாக இருக்கு
3: அப்படின்னு.
4: ஆனால் நம்ம அங்கே என்ன, அங்கே நம்மளுக்கு சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் ப்ரைஸ், நீ 100 ரூபா வரைக்கும் விற்கலாம், அப்ப 90 ரூபாய்க்கு வித்தாலும் உனக்கு லாபம் இருக்குங்கிறது அதுல அர்த்தம்.
3: அதுல இன்னொன்னு சார், 100 ரூபா போட்டிருக்கோம் எம்ஆர்பி, இவர் வந்து 60 ரூபா கூட கொடுக்குறாங்க சார், அதுல ஒரு நமக்கு ஷாக்கா இருக்கும், எப்படி இவங்க 100 ரூபா போட்டு 60 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு.
4: ஒரு சில யுக்திகள் இருக்கலாம் சார் அதுல, ஒரு யூகத்தின் அடிப்படையில் அதை சொல்லலாம். என்கிட்ட இந்த ஒரு பேனா இருக்கு, நான் விற்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் பேனா விற்குன்னா நான் கொள்முதல் பண்றதே 5000 கணக்கில் பண்ணுவேன். ஸோ அப்ப 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பேனாவா எனக்கு 1 ரூபாய்க்கு கூட தருவாங்க, ஏன்னா பல்க் பர்ச்சேஸ் தருவாங்க. அப்ப அதனால நான் என்னுடைய லாபத்தை குறைச்சிட்டு விற்பேன், அதனால 50% அப்படிங்கிற அளவு சிலது குறைச்சி தருவாங்க. அதெல்லாம் வியாபார யுக்திகள் தான். இல்லை எந்த பொருள் எத்தனை ரூபாய்க்கு வித்தாலும், 1 லட்சம் ரூபாய்க்கு வித்திருந்தாலும், 1 ரூபாய்க்கு வித்திருந்தாலும், அந்த பொருள் அந்த பொருளுக்கான தரத்தில் இல்லை என்றால் அந்த பொருளை கொள்முதல் செய்தவர் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி அவருக்கு உரிய நிவாரணம் பெறத்துக்கு சட்டம் வழிவகுப்பண்ணுது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வழக்கு தொடுத்தோம்னா அதான் கன்சியூமர் கேஸ். அது நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தில் போய் கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறோம். இதில் 26 அதில் ஒரு 15-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு நேரடியான நிவாரணம் எதுவும் இல்லாமல் இருந்தது. 1985 யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை கைட்லைன்ஸ் வெளியிடுது, நுகர்வோர்கள் பாதுகாக்க வேண்டும்னு கைட்லைன்ஸ் வெளியிடுது. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் இந்த சட்டம் 1986 ஏற்றப்படுகிறது. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் முதன் முதல்ல நம்மளுக்கு ஏற்றப்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பழைய பில் எல்லாம் பார்த்துக்கலாம், குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கேனாட் பி ரிட்டர்ன்டு அப்படின்னு இருக்கும். உதாரணமாக ஒரு ரேடியோ வாங்குறாங்க, அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரேடியோ வாங்குறாரு, ரேடியோ வாங்க இந்த ரேடியோ ஒரே வாரத்தில் அது ஏதாவது ரிப்பேர் ஆகிடுது, அது எடுத்துகிட்டு போய் அந்த கடைக்கார்ட்ட கேட்டார்னா, பாருங்க நான் பில்லில் போட்டிருக்கேன், குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு கேனாட் பி ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அதே போல பாதிப்புகள்லாம் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்த பிற்பாடு நிவாரணம் வந்துடுச்சு, அங்கிருந்து நம்மளுக்கு நிவாரணம் தொடங்குது பொதுமக்கள். அப்போ இன்னொரு கேள்வி எழும், 1986 முன்னாடி நிவாரணம் எதுவும் இல்லாமல் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 1986 முன்னாடி நிவாரணம் இருந்தது, அது சிவில் வழக்குகளாக இருந்தது, காலம் கடந்ததாக இருந்தது. இந்த 1986 இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு நுகர்வோருக்கு கிடைக்கும் நிவாரணம் எளிமையாக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த 1985 யுனைடெட் நேஷன்ஸ் சில வழிகாட்டுதல் வெளியிட்டுன்னு சொன்னேன்,

0: அதில் பேசிக்காக ஒரு நாலு பிரின்சிபல் வச்சாங்க. பாதுகாப்பு, ஒரு நுகர்வோர் ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாருன்னா அவருக்கு பாதுகாப்பு வேணும், நம்பிக்கையோட வாங்கணும். அடுத்து வந்து தகவல் அறியும் உரிமை, அப்புறம் தேர்வு செய்யும் உரிமை. பத்து பேனா எடுத்து அதில் ஒரு பேனாவை நான் தேர்வு செய்யலாம், இதை தான் நீ வாங்கணும்னு அவர் நம்மளை நிர்பந்தம் பண்ண முடியாது. தேர்வு செய்யும் உரிமை ரொம்ப முக்கியமா, நிவாரணம் பெறும் உரிமை, இதெல்லாம் வலியுறுத்தப்பட்டது. அப்புறம் தான் 1986 முதல்ல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இயற்றப்பட்டது.
1: சார், இப்போ 1986 பிறகு இந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றம் இல்லையா சார்?
0: 1986 பிரகாரம் சட்டத்தில் மாற்றம் இருந்திருக்கு சார். 2002 ஒரு சில முக்கியமான திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. 2019 வேற ஒரு புது சட்டமே வந்து போச்சு. அந்த புது சட்டத்தில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019, இந்த புது சட்டத்தில் பிரதானமான அம்சங்களாக ரெண்டு இடம் பெற்றது. ஒன்று வந்து ப்ராடக்ட் லயபிலிட்டி, அப்படின்னா பொருள் பொறுப்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். இன்னொன்று வந்து சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் அதில் வந்தது. இந்த ப்ராடக்ட் லயபிலிட்டி அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் நாம் கொள்முதல் பண்றோம், அந்த பொருள் கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான உரிய நிவாரணம் கிடைத்தே ஆக வேண்டும், அதுக்கான பொறுப்பை அந்த பொருள் எவர் விட்டாரோ அவர் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அது ப்ராடக்ட் லயபிலிட்டி. இன்னொன்று வந்து சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அமைப்பு. இது தவறாக விளம்பரம் பண்ணது, அதை கட்டுப்படுத்தும், மோசடி விற்பனை நடவடிக்கை எடுக்கும், நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும். நாம் வாங்கும் பொருள்களில் ஏதாவது பிரச்சனை அல்லது தவறு இருந்தால் அந்த தவறு அதை சரி செய்வதற்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை எப்படி, அந்த பொருள் வேற பொருள் வாங்கலாம் இல்ல இழப்பீடு தொகையா வாங்கலாம், அப்படிதான் அதுல வந்து சட்டம் நமக்கு வழிகாட்டுது.
1: கன்சியூமர் கேஸ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி விளக்கமா சொன்னீங்க. நுகர்வோருக்கான வெற்றி கதைகள்ல முதல் கதையா என்ன சொல்ல போறீங்க?
0: ஒரு அன்பேர் ட்ரேட் பிராக்டிஸ். அன்பேர் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு விளக்கம், அத நியாயமற்ற வர்த்தகம். உதாரணமா ஒரு சமீபமா ஒரு வழக்கு, அதில் ஒருத்தர் ஒரு எக்ஸ் எக்ஸ்னா ஒரு செல்லப்பான்னு ஒருத்தர் வச்சுப்போம். அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக அவர் கடைக்கு டூ வீலர் வாங்கணும்னு போகிறார், ஒரு குறிப்பிட்ட பிராண்டு வாங்கணும்னு போகிறார். அந்த பிராண்டில் அவருக்கு நல்ல மோகம். அந்த போய் அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போதே அந்த பொருள் விற்பனை பண்ணுறவர் அவருடைய ஆர்வத்தையும் தெரிஞ்சுன்றார். ஸோ அவருக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறார். போய் ஒரு ரெண்டு நாள் கழித்து வர சொல்கிறார். ரெண்டு நாள் கழித்து போகும்போது உங்களுக்கான வாகனம் இன்னும் வரலங்கிறார். அங்கே ஒரே ஒரு வாகனம் இருக்குது, அந்த வாகனம் வேணால் எடுத்துங்க, புது வாகனத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகணும்னு சொல்கிறார். அப்படி ஒரு நெருக்கடி வந்தவொடனே அவர் அங்கே இருக்கிற வாகனத்தை எடுத்துன்னு வந்துடுறார். அவருக்கு ஒரு 2 இல்லை 3 கழித்து தான் ஆர்சி புக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆர்சி புக்கு அவர் கையில் வந்த உடனே தான் அவருக்கு தெரியுது தான் அதிலே 2 ஓனர்னு. ஆனால் வாகனத்தை எப்படி விற்கிறாங்கன்னா அவருக்கு முதல் விற்பனைங்கிற மாதிரி வித்துடுறாங்க. அவர் தான் தான் 2 விற்பனை அப்படின்னு அப்போ தான் தெரிய வருது. அப்போ அங்கே போய் அந்த விற்றவர்கிட்ட போய் விளக்கம் கேட்கும்போது அவங்க உரிய விளக்கம் தரல. அப்போ வழக்கறிஞர் வச்சு நோட்டீஸ் அனுப்புறாரு. அந்த நோட்டீஸுக்கு பதில் வரல. அந்த வாகனத்தை அவங்க தான் விற்றுருக்காங்க. அந்த வாகனத்தை விற்கும்போது இவருக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டு அவங்களே பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் கன்சர்ன், விற்றவங்களும் ஒரே கம்பெனி, அது லோன் கொடுத்தவங்களும் ஒரே கம்பெனி, சிஸ்டர் கன்சர்ன் கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் வந்து நீதிமன்றத்தை அணுகிறார், உரிய வழக்கு போட போகுது. வாகனம் விற்றவர், வாகனம் விற்றதுக்கு அந்த கடன் கொடுத்தவர் எல்லாம் போடுறாங்க. எல்லார் மேலேயும் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு நடக்குது. வழக்கு நடக்கும்போது அந்த வாகனம் 2 வாகனம் தான் முதல் நிலை வாகனமாக விற்கப்பட்டது என்று நிறுவனம் ஆயிடுது. கோர்ட்டில் நிறுவனம் ஆனால் அவருக்கு வந்து கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுடுறாங்க. உத்தரவு போட்டுட்டு ஒரு வழக்குன்னு வரும்போது முதல்ல நம்மளுக்கு உத்தரவு வந்துடும். உத்தரவு வந்து அப்புறம் அதை நிறைவேற்று மனுன்னு ஒன்று போடுவோம். நிறைவேற்று மனு போடும்போது அந்த விற்பனையாளருங்க வராங்க, வந்து சமாதானமாக பேசி அவருக்கு ஒரு புது வாகனம் கொடுத்துட்றாங்க, இழப்பீடாக சில தொகையும் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம வழக்கு தொடுத்து தான் நிவாரணம் பெறணுங்கிறது இல்லை, எந்த நிலையில் இருந்தாலும் சமாதானமாக போய் கூட செய்யலாம். விற்பவர் தன்னோட தவறை உணர்ந்து நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஆமா, வாங்குவோரும் நம்மளுக்கு சரி இது வந்தா போறோம், நம்மளுக்கு 100 நஷ்டம் போயிருக்கும், அவர் 100 கொடுத்துட்டாரு அது போதும்,
1: நுகர்வோர் கோர்ட் போக தேவையில்லை,
0: நுகர்வோர் கோர்ட்டுக்கு போயும் சமாதானம். சோ அந்த சமாதானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சமாதானம்ங்கிறது தான் வின் வின் சிச்சுவேஷன். வழக்கு போட்டவரும் தோக்கல, யார் மேல் வழக்கு தொடுத்தாரோ அவங்களும் போக்கல, அது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஸோ இந்த நுகர்வோர் பிரச்சனைகள் கூட சமாதான முறையில் தீர்த்துக்கலாம். ஸோ இந்த கதையிலேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இழப்பீடு அல்லது வேறு பொருள் ரெண்டும் நிச்சயமாயிடுது. இன்னொரு விஷயம், வழக்கு தொடர்ந்தா கூட விற்றவரும் வாங்கிவரும் சமாதானமாக போய் நீதிமன்றத்தின் சுமையும் குறைக்கலாம், அவங்களுடைய கால விரயத்தையும் தவிர்த்துக்கலாம். அப்படி வரும்போது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துடுறாங்க.
1: சார், அடுத்ததான் நுகர்வோரின் வெற்றி கதைகள்ல என்ன கதை சொல்ல போறீங்க?
0: ஒரு டிஃபெக்டிவ் சர்வீசஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப ஒருத்தர் அவர் கிராமத்துல பஸ் ஏறுறார். பஸ் ஏறி அவர் அலுவலகத்துக்கோ வேற எதுக்கோ வர, அந்த நடத்துனர்கிட்ட அவர் வந்து காசு கொடுத்து டிக்கெட்டு கேட்கிறார். நடத்துனர் அந்த பணத்தை வாங்கி போட்டுறார், டிக்கெட் கொடுக்கல. இவர் பல முறை கேட்கிறார், டிக்கெட் கொடுக்கல. இப்ப அந்த பயணிக்கு 2 விதமான பிரச்சனை வருது. நம்பர் 1, பயணம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த செக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதகர் வந்துட்டாருன்னா அது ஒரு பிரச்சனை.

0: இவர் கடைசி வரைக்கும் டிக்கெட் தரலன்னா இவர் பயணச்சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இவரால் பயணிக்கவும் முடியாது. ஸோ அவர் காசு கொடுத்தும் பயணச்சீட்டு இல்லாமல் பயன்பட்ட தான் வரும். இப்போ உதாரணமா அந்த பரிசோதகர் வந்துட்டாருன்னா, பரிசோதகர் வந்து விசாரிக்கும் போது இவர் கையில டிக்கெட் இல்ல, இவர் என்ன சொல்லுவார், நான் பணம் கொடுத்துட்டேங்க நடத்துனார் எனக்கு டிக்கெட் தரல அப்படின்னு சொல்லுவார். அவரு பரிசோதகர் ஏதாவது ரெண்டு கேள்வி கேட்பார். பரிசோதகர் சப்போஸ் அந்த நடத்துனருக்கு ஆதரவா இருந்து நீங்க டிக்கெட் வாங்கல ஆனா 500 ரூபாய் ஃபைன் கொடுங்க, பஸ்ல வேற எழுதிருப்பாங்க, ஆமா வாட்ச் பண்ணி
1: வாங்கவில்லை என்றால்
0: 500 ரூபாய் வரும், மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையில் 500 ரூபாய் வசூலிக்கப்படும் போட்டிருப்பாங்க. சோ 500 ரூபாய் வசூல் செய்றாரு. அப்ப இவருக்கு என்ன டிக்கெட் காசு நஷ்டம், 500 ரூபாய் நஷ்டம். இறங்குற வரைக்கும் டிக்கெட் வரலன்னா கூட அதுவும் அவருக்கு நஷ்டம். ரெண்டாவது, ஒரு 10 ரூபா டிக்கெட்டு நான் ஒரு 50 ரூபா கொடுக்கறேன், 30 ரூபா வாங்கிட்டு சில்லறை அப்புறம் தரேன் அப்படி சொல்லி எழுதி கொடுப்பாங்க பின்னாடி, அது கடைசி வரைக்கும்
1: இறங்கிடுவாங்க.
0: அப்புறம் பின்னால இறங்கி நான் பஸ் போன ஒரு படம் தெரிவாங்க. சோ ஒரு பயணிக்கு இது மூணு இடர், ஒரு பயணம் பண்ணும்போது இது மூணு இடர். எந்த ஒரு பயணியும் வந்து 9:30 ஆபீஸ்னா 8:30 புறப்பட்டு வர முடியாது, அவர் டிராவலிங் டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் வருவார். ஆபீஸோ எங்க போனாலும் அவர் இடம் வந்து இறங்கி அவசரத்துல ஓடிடுவார். சோ இப்ப இத போல சூழ்நிலை அவருக்கு என்ன பிரச்சனை, டிக்கெட் கொடுக்கல அனுமதி சீட்டு தரல அப்படின்னா பரிசோதகர் வரும்போது அவர் தண்டம் அழ வேண்டியதா இருக்கு. வாங்கின டிக்கெட்டுக்கு பேலன்ஸ் எழுதி தரலன்னா அப்பயும் அவருக்கு அவஸ்தை. இதுக்கெல்லாம் வந்து கன்சூமர் கோர்ட்ல ஒரு நிவாரணம் வாங்க முடியும்.
1: அவர் யாரை அணுகணும்
0: இல்ல அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது தரல அப்படின்னா அவர் ஒரு முறைக்கு 4 முறை பயணிச்சுட்டு கேட்கணும், கேட்டுட்டு அந்த பரிசோதகருடைய பேரை தெரிஞ்சுக்கணும். பரிசோதகருடைய பேரை கேட்டா அவர் சொல்லணும், எல்லாரும் பேர் நேம் பேட்ச் குத்திருக்கணும் இருக்கு, எல்லாரும் குத்திருக்கிறது இல்ல, அரசு பஸ்ல குத்திருப்பாங்க, பேர் எழுதிக்கலாம் இல்ல கேட்டு வாங்கிக்கலாம், போட்டோ எடுக்கலாம், வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கலாம், தான் பயணம் செய்ததற்கான ஒரு ஆதாரங்களை அவரே உற்பத்தி பண்ணலாம்.
1: இது தனியார் பேருந்து அரசு பேருந்து ரெண்டுக்கும் பொருந்தும்,
0: ரெண்டும் பொருந்தும். இப்ப இன்னொரு இது வரும், அவர் கூட பயணிக்கிறவர் அவருடைய ஹெல்ப் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு வரும். என் கூட பயணிக்கிற ஒருத்தர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து இருந்தாருன்னா அவர் காரணம் வாங்கலாம், பேலன்ஸ் தரல அப்படின்னு கேட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அவையும் ஒரு வழக்கறிஞர் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்து. இப்ப கூட சமீபமா கர்நாடகால பேலன்ஸ் தரல அப்படின்ட்டு 2000 ரூபாய் இழப்பீடு வாங்கியிருக்காங்க. இதே போல சிறு சிறு தகவல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்ப வந்து ஜனங்கள் கொஞ்சமா அவேர்னஸ் வருது, லீகல் எய்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கும், இலவச நீதிமன்றம், இலவச நீதி சேவைன்னு சொல்லுவோம், அங்க போய் அணுகி உரிய மனு கொடுத்து நம்மளுக்கு இந்த வழக்கை நடத்துறதுக்கான சக்தி இல்லை அப்படி சொல்லி சொன்னோம்னா அவங்க வந்து அவங்களே வழக்கறிஞர் வச்சு கொடுத்துருவாங்க. சோ வழக்கறிஞர் செலவினம் எல்லாம் இல்லாம போயிடும், அந்த வழக்கறிஞர் பார்த்துப்பார் நடத்துவார்.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலிஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.

0: இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருத்தி ஷாம் ஆடம் உடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமை சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபத்தேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை

0: மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப் உடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகுய் இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் பருமன் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்ல முக்கியமான இன்னொரு பிரச்சனைகளா சைல்டுஹுட் ஒபிசிட்டி, குழந்தைகளுக்கு ஏற்படுற பருமன், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஏற்படுற மாதிரி இந்த ஒபிசிட்டி பிரச்சனை குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. சைல்டுஹுட் ஒபிசிட்டி குழந்தைகளுடைய வெயிட் 95th percentile விட அவங்களுடைய வயதுக்கும் அவங்களுடைய செக்ஸுக்கும் அதிகமா இருக்கிறதுனா நம்ம சைல்டுஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்றோம். வெளிநாடுகள்ல விட இந்தியாலையுமே வந்து குழந்தைங்களுக்கு இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி பிரச்சனை ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு ஐஏபியில ஆய்வு அறிக்கையில நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி டயட் தான், அவங்களுடைய டயட், அவங்களுடைய சாப்பிடுற சாப்பாடுடைய ஹேபிட்ல இருக்க சேஞ்சஸ் தான் காரணமா சொல்லப்படுது. அதுல முக்கியமா வந்து அதிகப்படியான ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, சுகர் ட்ரிங்க்ஸ் அதிகமா அதுல சாப்பாடுல ஆட் பண்ணிக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் அவங்களுடைய சாப்பாடுல அதிகமா ஆட் பண்ணிக்கிறது தான் முக்கியமான காரணமா கருதப்படுது. இரண்டாவது காரணமா இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கு சொல்லப்படுற காரணம் செடன்டரி லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ரொம்ப விளையாட்டுல ஆர்வம் இல்லாம, வெளியே போய் விளையாடாம, ஆக்டிவா இல்லாம, ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த மாதிரியான அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் இரண்டாவது முக்கியமான காரணமா சொல்லப்படுகிறது. குழந்தைகள் வீட்டிலே இருக்கிறாங்க, வெளியே போய் ஒரு ஆக்டிவா ஒரு கேம்ல இன்வால்வா விளையாட மாட்டாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டியே குழந்தைங்களுக்கு அவங்களுடைய டே ரொட்டீன்ல இல்ல. வீட்டிலே நிறைய நேரம் வந்து டிவி பாக்குறதோ இல்ல மொபைல் பாக்குறதுலயோ ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்களோட வேலைகள் எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரியான செடன்டரி லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுகிறது. மூணாவது, அவங்களுடைய லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் அவங்களுக்கு சரியா இல்லாததுனாலயும் அது மூலியமாவும் உடல்ல ஏற்படுற

0: பிரச்சனைகள்னால குழந்தைகளுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைகள் நம்ம பெரியவங்களை மாதிரியே ஒரு 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது குழந்தைங்களுக்கும் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப லேட்டா தூங்குறாங்க, நைட்ல ரொம்ப நேரம் டிவி பாக்குறாங்க, அந்த மாதிரி டைம் குறையும் போது இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் காரணத்தினால உடம்புல ஏற்படுற ஹார்மோனல் பிரச்சனைகள் மூலமா ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட அடிக்வெட் ஸ்லீப் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுகிறது. மற்ற காரணங்கள்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் பிஹேவியர் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட சுத்தி இருக்கிற சில காரணங்களாலேயோ, அதிகப்படியான ஜங்க் ஃபுட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க, இல்ல அவங்களை வந்து எக்ஸசைஸே பண்ண முடியல, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற காரணங்களும் நம்ம ஒரு சின்ன காரணங்களா எடுக்கலாம். கடைசியா ஜெனட்டிக் காரணங்களும் ஒரு பகுதியான காரணமா சொல்லப்படுது. மரபணுத்தினால குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் அந்த மரபணு பாஸ் ஆகும் போது அவங்களுக்கும் வந்து இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் ஒரு விதமான காரணம். ஸோ இந்த மாதிரி பல விதமான காரணத்தினால குழந்தைங்களுக்கு சைல்டுஹுட் ஒபிசிட்டி வருது. சரி, சைல்டுஹுட் ஒபிசிட்டி வர்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு பிற்காலத்துல Type 2 diabetes, ஹைப்பர் டென்ஷன், அவங்களுக்கு சில மன அழுத்த பிரச்சனைகள், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டினால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒபிசிட்டியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணல அப்படின்னா அதோடைய காம்ப்ளிகேஷனா வர நான் சொன்ன அந்த பிரச்சனைகளும் எதிர்கொள்ற மாதிரி வரலாம். ஸோ குழந்தைங்களுக்கு சைல்டுஹுட் ஒபிசிட்டி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? குழந்தைங்களுடைய ஏஜுக்கு அப்ராக்ரியேட் வெயிட் அவங்களுக்கு இல்ல, அவங்களுடைய பிஎம்ஐ கால்குலேட் பண்ணும்போது அது ஒபிசிட்டி ரேஞ்சில், ஓவர் வெயிட்டோ இல்ல ஒபிசிட்டி ரேஞ்சில் வருது அப்படின்னா அவங்கள நம்ம சைல்டுஹுட் ஒபிசிட்டியில டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப அவங்களுக்கு வேற காரணங்கள் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடுறாங்க 24 மணி நேரம், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலியில யாராவது ரொம்ப ஒபிசா இருக்காங்களா அப்படின்ற ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சில டெஸ்ட்கள் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய வெயிட்டு ஹைட்டு அவங்களுக்கு தேவையான சில டெஸ்ட்களை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒபிசிட்டி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். ஸோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றது வந்து ஒரே நாள்ல குறையாது, அது ஒரு ஹேபிட்டா மாத்தணும். ஸோ குழந்தைங்களுக்கு தினமும் 1 மணி நேரம் உடல் பயிற்சி இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு விளையாட்டுல ஈடுபடுத்துற மாதிரி, ஒரு கேம் ரன்னிங்லயோ இல்ல ஒரு ஸ்விம்மிங்லயோ அந்த மாதிரி ஒரு கேமை சூஸ் பண்ணி அவங்கள 1 மணி நேரம் தினமும் வந்து அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். இரண்டாவது, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மூலமா நம்ம சைல்டுஹுட் ஒபிசிட்டியை மோஸ்ட் ஆஃப் த காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் பருமன் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:30 பத்தினுடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. எஸ் வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில நமக்கு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்து டெய்லியும் கேட்போம் இல்லையா. ஒவ்வொரு ஆர்ஜே வந்து தினசரியா அவங்களோட க்வெஸ்சன்ஸ் எடுத்து வருவாங்க. ஸோ இன்னைக்கும் ஒரு க்வெஸ்சன் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பின் அதாவது ஐபிசிஏ 2026 உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது? இதுதான் உங்களோட க்வெஸ்சன். உங்களுக்கான க்வெஸ்சனை மறுபடியும் சொல்றேன். சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பின் ஐபிசிஏ 2026 உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது? க்வெஸ்சன்ஸ் மட்டும் சொல்லிட்டே ஜனா, அதுக்கான ஆப்ஷன்ஸும் சொன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு காதல கேக்குது. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பிரேசில், தென்னாப்பிரிக்கா, கென்யா, இந்தியா. ஸோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற எனக்கும் தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியும்னா நம்மளோட ஆகாஷ்

வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்னு ஷோவோட போஸ்ட் இருக்கும். ஸோ அதில் இந்த கொஸ்டின் இருக்கும். இதுக்கான கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை தெரிவிங்க. ஷோவோட எண்டில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நானும் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து

நேரம் 7:36:35 ஆயிட்டிருக்கு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பை தெரிஞ்சுக்கலாம். மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில்வே நில மேம்பாடு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இன்ஜினியர் பிரிவில் சிவில் 30, எலக்ட்ரிக்கல் 10 என மொத்தம் 40 இடங்கள் காலியாக இருக்குது. இதற்கான கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக். இதற்கான வயது வரம்பு 22/5/2026 படி 18 முதல் 45 வரை. இதற்கான பணிக்காலம் ஓராண்டு.

பணி நீட்டிப்புக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் அவசியம். இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து RIDA.IndianRailways.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இணையதள முகவரி RIDA.IndianRailways.gov.in. இணையதள முகவரியை மறுபடியும் சொல்றேன், RIDA.IndianRailways.gov.in. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 22/5/2026. வணக்க மக்களை, நிகழ்ச்சியில் அடுத்த உங்களுக்காக பாடல் கேட்கலாம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்தில் மற்றும் 10 கண்ணு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 14/5/2026 வியாழக்கிழமை இன்று காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை அறிவிக்கப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபெறும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. சேதராப்பாட்டு மின்பாதை, உளவாய்க்கால், பொறையூர், உசுடு ஒரு பகுதி, உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், 10 கண்ணு மின்பாதை, முத்தமிழ் நகர் ஒரு பகுதி, கரசூர், கரசூர்பேட், கரசூர், வானூர் சாலை ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள்.

எஸ் வெல்கம் பேக் டு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஷோவோட ஓப்பனிங்ல உங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதை மறுபடியும் உங்களுக்காக ரிமைண்ட் பண்ணிடுறேன். சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பின் அதாவது ஐபிசிஏ 2026 உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்க மக்களே என்ற ஷோவோட போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களோட கமெண்ட்டை ஆன்சரில் உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே,

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். டியூ திரைப்படத்திலிருந்து.

எஸ் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. இந்திய ராணுவத்தில் காலிப் இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. இதற்கான வயது வரம்பு 31/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை. இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த கமாண்டன் ஹெட் குவார்டர்ஸ் No. 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர் பனாஜி கோவா 403001 என்ற முகவரிக்கு இம்மாதம் 31/5/2026 அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரி சரிபார்க்கவும். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கூலி திரைப்படத்திலிருந்து

எஸ் வணக்கம் மக்களோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நேரம் 7:56 ஆகிட்டு இருக்கு. எஸ் ஷோவோட ஓபனிங்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன்னா, சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பின் அதாவது ஐபிசிஏ 2026 உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருந்தேன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் போயிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கமெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சோ நிறைய நேர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எஸ் சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பு 2026 உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு இந்தியான்னு சொல்லியிருந்தேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் சமீபத்தில் புதுதில்லியில நடைபெறும் முதல் சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பு உச்சி மாநாடு 2026 இணையதளத்தையும் சின்னத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்பு என்பது சிங்கம், புலி, சிறுத்தை, பனி சிறுத்தை, சீட்டா, ஜாகுவார் மற்றும் பூமா ஆகிய 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாப்பதற்காக இந்தியாவை தலையிடமா வச்சுக்கிட்டு ஒரு இரு அரசுகளுக்கிடையேயான அமைப்பாகும். இந்தியா

2026 ஜூன் 1 அன்று புதுதில்லியில் முதல் ஐபிசிஏ உச்சி மாநாட்டை நடத்தவுள்ளது. இதில் உலக நாடுகள தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் பங்கேற்பாங்க. சோ இந்த உச்சி மாநாடு பெரிய பூனைகளை காப்போம், மனித குலத்தை காப்போம், சூழல் மண்டலத்தை காப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷனோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அடுத்ததா நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஆந்துவன் ரெடியா இருக்காரு. சோ வெளியில நம்ம ஜோவும் ரெடியா இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில நிறைவா பாடல் கேட்கலாம். டிராகன் திரைப்படத்திலிருந்து

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது. இக்கூட்டத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை தாங்குகிறார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பரஸ்பரம் நலம் சார்ந்த உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கூட்டத்தின் 2வது நாளில் பிரிக்ஸ் A20 மீள்திறன் கண்டுபிடிப்பு ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் இயக்குநர் பிரவீன் சூத் அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ உத்தரவில் இம்மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு பிரவீன் சூத் அவர்கள் சிபிஐயின் இயக்குநராக தொடர அமைச்சரவை நியமன குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 2வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்ததாக பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும் 3வது மாநிலம் அசாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் 2 நாள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நேற்று பீஜிங் சென்றுள்ளார். ஈரான் போர், உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி, வர்த்தக பதற்றங்கள், தைவான் பிரச்சினை மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை இந்த உச்சி மாநாட்டின் முக்கிய விவாத அம்சங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், கேரளா, மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

வணக்கம் அனைவருக்கும். இனி ஒரு காலை வணக்கத்தோட. புதுச்சேரி அப்படின்னாலே அழகு, அமைதி, சங்கமிக்கும் மண் அப்படின்னே சொல்லலாங்க. வங்கக்கடலின் கரையை தழுவிய பிரெஞ்சு கலாச்சாரத்தின் நறுமணத்தோட இந்திய மரபை தாங்கி நிற்கும் ஒரு சிறிய சொர்க்கம் அப்படின்னு கூட நம்ம பாண்டிச்சேரியை சொல்லலாம். இதெல்லாம் நீ ஏன்ப்பா சொல்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்க, யோசிச்சுட்டே இருங்க. வண்ணமயமான வீதிகள், அமைதியான கடற்கரை, ஆன்மீகம் நிறைந்த இடங்கள், சுவை மிக்க உணவுகள், இவை அனைத்துமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி ஒரு தனித்துவமான இடமாவே காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுவை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இடத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த இடத்துல என்ன ஏரியா பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியும், நானும் ரொம்பவே ஆர்வமா இருப்பேன் தெரியும். உங்களுக்காக இன்னைக்கு ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே அந்துவானோ, வெளியில எந்த ஆர்ஜே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறம் நான் அந்த சீக்கிரட்டை உங்களுக்கு ரிவீல் பண்றேன்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: ஆமாங்க, நிகழ்ச்சியின் தோக்கத்துல சொல்லியிருந்த மாதிரி எந்த ஆர்ஜி எங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா வாங்க நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான உற்சாகமான காலை வணக்கம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. காலையில சும்மா பரபரப்பு எல்லாரும் ரோட்ல அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் திருபுவனை அப்படின்ற ஒரு ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்க. நான் யாரு அப்படின்னா, நான் தான் உங்கள் ஆர்ஜே ஜோ. ஓகேவா? இந்த ஸ்பாட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருபுவனை அப்படின்றது பாண்டியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஒரு லொகேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ எல்லாரும் அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பரபரப்பா அப்படி இப்படின்ட்டு, ஸ்கூல் வர லீவ் இல்லையா, சில்ட்ரன்ஸ் எல்லாம் அப்படியே காலையில விளையாடுறதுக்கு
3: நீங்க மத்தபடி ஜாலியான ஒரு
2: எனக்கு
3: ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர்ல வந்து மறக்க முடியாததுன்னா சொல்ல முடியாது. திருபுவனைக்கு வர்றதே எங்களுக்கு ஒரு டிராவல் தான். அது ஒரு ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கோம்.
2: இந்த நேரத்துல உங்களுக்கு வேலைக்கு போறது எப்படி இருக்கு சார்? ஏன்னா சிக்ஸ்லாம் வீட்டுல இருக்காங்க, அதனால வேலைக்கு போறமே அப்படின்னு
3: அது அப்படி எதுவும் தெரியல. நமக்கு வீட்டுல வந்து நல்ல சாப்பாடா செஞ்சு தரலாம் அப்படிதான் சொல்லணும். வெரைட்டி ரைஸ் நிறைய நாள் ஓடும். இன்னைக்கு வந்து வெரைட்டியா குழம்பு அது மாத்தி தராங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா.

0: நமக்கு இந்த கோழி குண்டு விளையாடுறதுதான் ரொம்ப பிடிக்கும். அது சின்ன பசங்களோட சேர்ந்து அந்த மாதிரி விளையாடுறதுதான். பட்டம் வாங்கறதுக்கே பல தூரம் எல்லாம் போய் அந்த கடையில வாங்கினா நல்லா இருக்கும், இந்த கடையில வாங்கினா நல்லா இருக்கும் போய் வாங்குவோம்.
1: இப்ப நண்பர்களுடன் போற இடம் பாண்டிக்கு போறீங்களா இல்ல வீட்டுமா?
0: இல்ல ரெண்டுத்துக்குமே பொதுவா இருக்கும். நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா பாண்டி தான் நமக்கு அர்த்தமா இருக்கும். டீம் அவுட் இந்த மாதிரி இதனாலே பாண்டி ஓடி வருது.
1: ஓகே சார், இப்ப நைட் எல்லாம் அந்த ஊர் எப்படி இருக்கு சார் பாக்குறதுக்கு உங்களுக்கு?
0: ஐயோ நம்ம நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு பாண்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. நைட் வந்து பாண்டி வந்து அமைதியா இருக்கும். ஒரு 10 மணிக்கே வந்து ஊர் வந்து சைலண்ட் ஆயிடும். இப்போ ஒரு சிட்டி அப்படின்ற இதுன்னா நைட்டு ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்க ஒரு 10 மணிக்கெல்லாம் வரீங்க அப்படின்னா ஊர் அமைதியா இருக்கும். பாண்டிச்சேரினாலே ஒரு சேஃப்டியான ஏரியா தான். நீங்க எந்த விதமான குற்ற இதுவுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நியூஸ் பேப்பர்லயோ இதுலயோ. ஒரு சேஃப்டி ஜோன்னே சொல்லலாம் பாண்டிச்சேரிய. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம்.
1: ஓகே சார், இது வந்து உங்க நேட்டிவ் தான்?
0: நேட்டிவ் தான், நேட்டிவ் தான். பாண்டிச்சேரி பக்கம் ஒரு கிராமம் அந்த பக்கம் உள்ள போனோம், வில்லியனூர் உள்ள போனோம். இங்க திருபுவனூர்ல ஒர்க் பண்றதுனால இங்க வந்துட்டோம். பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே இந்த பக்கமே இருக்கிறதுனால இங்க ஒரு ரெண்டுக்கு தங்கியிருக்கோம்.
1: ஓகே சார், பாத்தீங்களா எவ்வளவு சூப்பர். அவங்களோட அனுபவத்தை அவங்க இப்படி எல்லாம் அந்த ஊர்ல இருந்தாங்க அப்படின்றத, அதுவும் அந்த பாண்டியோட சேஃபா இருக்கும் எங்க ஊரு அப்படின்ட்டு எவ்வளவு பெருமையா சொன்னாங்க பாத்தீங்களா. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி
1: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 8:41:47 ஆயிட்டிருக்கு. நம்ம புதுவை நிகழ்ச்சியை திருப்பி யார் இங்கிருந்து பேச போறாங்க? ஆர்ஜி ஜோ பாத்தீங்க அப்படின்னா திருபுவனையிலிருந்து நம்மளுக்கு நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க ஆர்ஜி ஜோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
4: நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் வந்து திருபுவனை அப்படின்ற ஒரு ஸ்பாட்ல என்ன பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நெய்னர் இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன சார்? எப்படி
5: இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் சார். என்ன பண்றீங்க
5: சார்? பிரைவேட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்கும். தமிழ் டீச்சர்.
4: ஓ, தமிழ் டீச்சரா இருக்கீங்களா? ஓகே சார். எவ்வளவு வருஷமா வர்க் பண்றீங்க
5: சார்? ஒரு 5 இயர்ஸ்
4: இருக்கும்.
5: ஜாலியா
4: ஸ்டூடெண்ட்?

0: நேரம் 8:42:55 ஆயிட்டு இருக்கு. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. திருபுவனையில இருந்து ஆர்ஜி ஜோ, அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடுவோம்.
1: ஆமா, நம்ம ஆர்ஜி சொன்ன மாதிரிதான், நான் திருபுவனையில இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த ஊரு பத்தின நினைவுகளை நம்ம கிட்ட பகிர்வதற்காக ஒரு நீங்க வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். உங்க பேர் என்ன சார்? ஓகே சார். என்ன கம்பெனி சார்? ஓ, கம்பெனில ஒர்க். அப்படியே ஒர்க் எடுத்து போற அதை நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம். இப்ப ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு சார். டைம் கொடுப்பா சார். ஓகே சார். என்ன மாதிரி வர்க் சார்? ஓகே சார். ஓகே சார். எத்தனை வருஷம் வர்க் சார்? ஓகே சார். இந்த ஊரு உங்களுக்கு எப்படி சார்? நேட்டிவா சார் இல்ல பண்ணிருக்கீங்க? ஓகே. அப்படின்னா இந்த ஏரியா வந்து சிறைஸ் வந்து சுத்தி சுத்தி இந்த மூளை முடுக்கு எதுவும் எனக்கு தெரியாத இடமே இல்லை இந்த திருப்பமலையில. ஓகே சார். இந்த ஊர்ல வேற ஏதாவது இல்ல சார்? நீங்க சொன்னீங்கன்னா போயிட்டு போயிடலாம் நாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:55. 2 நொடிகள்.
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேறு, இவங்க வேறு. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்து குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு.

0: மூக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னான் அவன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பாட்டு பாடவா?
6: வேணா வேணா.
5: பாட்டு கேட்கவா?
7: இது ஓகே.
8: மனம் விரும்புதே,
7: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
6: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
7: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
6: மனம் விரும்புதே.
9: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
10: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு நாளை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் பிரதமர் அங்கு அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேசுகிறார். அப்போது எரிசக்தி, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். பஞ்சாப் முதல்வர் பகமத் மான் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை நேற்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது அவர் மாநிலம் எதிர்கொள்ளும் பல்வேறு விவசாயிகள் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து அமைச்சரிடம் எடுத்துரைத்தார். பஞ்சாப் விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும், பருத்தி இயக்கம், பருப்பு இயக்கம் அல்லது தோட்டக்கலை என எதுவாக இருந்தாலும் மத்திய அரசும் பஞ்சாப் அரசும் இணைந்து செயல்படும் என்றும் மத்திய அமைச்சர் உறுதியளித்தார். மூலசர்க்கரை, வெள்ளை சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை உள்ளிட்ட சர்க்கரையை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது செப்டம்பர் 2026 வரை அல்லது மேலதிகார உத்தரவுகள் வரும் வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த தடை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சர்க்கரைக்கு பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி பதவியேற்ற பிறகு விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அம்மாநிலத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு விவசாயப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூத் அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் 2 நாள் உச்சிமாநாட்டில் பங்கேற்க நேற்று பீஜிங் சென்றுள்ளார். ஈரான் போர், உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி, வர்த்தக பதற்றங்கள், தைவான் பிரச்சினை மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 9:12. ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ் மக்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப்

பண்ணணும். சோ உங்க பேரு, ஊர் பேரு, அதோட உங்களுக்கு விருப்பமான பாடல், எந்த படத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டெலிவா டைப் பண்ணி 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு ஃபேவரட்டான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஷோட ஓபனிங்லேயே பாட்டு கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரியங்காவல், கொளஞ்சிநாதன், கதிரவன், வசந்தி, மணிசேகர், முத்தரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குபேந்திரன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், இவங்களுக்கான விருப்ப பாடல் சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 9:25 ஆயிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நடந்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு, காவ்யா, மனோஜ்குமார் இவங்களுக்கான விருப்ப பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:14 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க தூத்துக்குடியில இருந்து சீதா லட்சுமி. இவங்களுக்கான விருப்ப பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வானிலை முன்னறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மண்டல வானிலை மையம் விடுத்துள்ள மீனவர்களுக்கான அறிவிப்பு, தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் பல பகுதிகளிலும், அதை ஒட்டிய தென்கிழக்கு, மேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இன்று அந்தமான் கடற்பரப்பில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் காற்று சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளியாக வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இதே நிலை 17ஆம் தேதி வரை நிலவ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் கடற்கரையின் ரோஸ்மா நகர் முதல் தீர்தண்டானம் வரையிலான பகுதிகளுக்கு கடல் சீற்றம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11:30 வரை 1.2 மீட்டர் உயரம் முதல் 1.4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமடைய வாய்ப்புள்ளதால் படகுகளை மீனவர்கள் மிகுந்த கவனத்துடன் இயக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள் நேயர்களே. நேரம் 9:22, 9:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கீங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில இருந்தாக பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா, பழனி வட்டம் கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன். இவங்களுக்கான விருப்ப பாடல் நெஞ்சினிலே திரைப்படத்தில் இருந்தேன்.

நேயர்களே, புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்தில் மற்றும் 10 கண்ணு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 14/5/2026 வியாழக்கிழமை இன்று காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை அறிவிக்கப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நிகழ்வுகளுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. உளவாய்க்கால், பொறையூர், உசுடு ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், 10 கண்ணு மின்பாதை, முத்தமிழ்நகர் ஒரு பகுதி, கரசூர், கரசூர்பேட், கரசூர் வானூர் சாலை ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், இவங்களுக்கான விருப்ப பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நேரம் 9:35 20 நொடிகள் ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் இவங்களுக்கான விருப்ப பாடல் தங்க சுரங்கம் திரைப்படத்திலிருந்து.
6: Oh, what a pity.

நேரம் 9:39 மேடம், 8 ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன் இவங்களுக்கான விருப்ப பாடல் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா, காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலம் வந்து நாராயணம். ஒரே ரைமிங்கா இருக்கு. ஸோ இவங்களுக்கான பாடல் என்ன படத்துல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, வெயில் திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன் அமுதா, இவங்களுக்கான விருப்ப பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய நேர்கள் வந்து விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சியில் நேரம் குறைவாக இருந்தனால அவங்களோட பாடலாம் ஒளிபரப்ப முடியல. யாரெல்லாம் இன்னைக்கு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? திருப்பூர்லேருந்து மகேஸ்வரி, ராஜேந்திரன், யாழினி, பாரதி, தேனியிலிருந்து ராதா பிரியா, மற்றொரு நேயர் தேனியிலிருந்து பொம்மிநாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம், செஞ்சி சிங்கவரத்துலேருந்து கலைவாணி கனிஷ்மா.

0: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், கும்பகோணத்திலிருந்து பிரதீப் ஸ்ரீதேவி, தூத்துக்குடி முல்லக்காடிலிருந்து பாபு, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்தமுருகன், தேனியில பண்ணைபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன், தரன், சவுத் ஆப்பிரிக்கா மலாவி பிளண்டேர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி, யாழினி, இவங்க எல்லாரும் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கூட விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் பில்லாளிலேருந்து பாலகிருஷ்ணன், பத்மாவதி, அரவிந்த், அபிதா இவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம்லேருந்து இடுக்கி மாவட்டத்திலேருந்தும் பாடல் கேட்டிருக்காங்க. ஆனால் நேர் வந்து அவரோட பேர் வந்து குறிப்பிடலை. ஸோ நீங்களும் எஃப்எம் ரெயின்போவில் விருப்பமான பாடலை கேட்கணுன்னா 6:20 மனம் விரும்புதே இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஐக்கிய அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலிக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். வரும் திங்கட்கிழமை பிரதமர் நார்வே செல்வார் என்றும், 43 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டிற்கு செல்வது இதுதான் முதல்முறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கிறார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பரஸ்பர நலம் சார்ந்த உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கூட்டத்தின் 2வது நாளில் பிரிக்ஸ் @20, மீள்திறன் கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் கூட்டம் நடைபெற உள்ளது. அசாமில் 2வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்ததாக பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும் 3வது மாநிலம் அசாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் இயக்குநர் பிரவீன் சூத் அவர்களின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி இன்று முதல் 5 நாட்களுக்கு நடக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாக்யா கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் நேற்று வெளியிட்டது. இதில் புதுச்சேரியின் 4 பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 87.42% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 10:03:04 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்துக்கான நிகழ்ச்சி கெட் செட் கோ. உயிரியல் பூங்கா என்பது விலங்குகளை பொதுமக்களுக்கு பார்க்க வைக்கும் ஒரு இடம் மட்டும் இல்லைங்க. அரிய உயிரினங்களை பாதுகாக்கவும் அவற்றின் இனப்பெருக்கத்தை மேம்படுத்தவும் மற்றும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் இயற்கை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அதோடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை ஏன்பா நீ இன்றைக்கி சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த சான்ச்சுரி ஜூஸை பற்றியான கேள்விகள் தான் உங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிங்கம், புலி, யானை, கரடி, மான், குரங்கு போன்ற வண்ணமயமான பறவைகள் இவற்றின் அருகலுக்கான அனுபவமே எப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் இல்லையா. விலங்குகளும் நம்மை போலவே இந்த பூமியில் உயிர்கள் என்பதையும் உயிரியல் பூங்காக்கள் நமக்கு உணர்த்துகின்றது. அதுக்காக தான் உயிரியல் பூங்காக்களும் அமைந்திருக்கு. இன்றைக்கி உயிரியல் பூங்கா பற்றி நிறைய கேள்விகள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேயர்களாக

வந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதலாவதான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் முதல் முதலில் தொடங்கப்பட்ட பொது விலங்கியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கொஸ்டினை திருப்பி சொல்கிறேன், இந்தியாவில் முதல் முதலில் தொடங்கப்பட்ட பொது விலங்கியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணி உங்கள் பதிலை கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 10:10 15 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் முதலில் தொடங்கப்பட்ட பொது விலங்கியல் பூங்கா எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிற காலர் யார் அப்படின்றத கேட்டுடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஆஜாபாத்ல இருந்து பலராமன் பேசுறேன் சார்.
2: பலராமன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுங்களா?
3: பதில் தெரியும் சார்,
2: சொல்லுங்க சார்.
3: சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா பூங்கா சார்.
2: கரெக்டா பதில் சொன்னீங்க. சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா வண்டலூர்ல இருக்கிறது பொது முதல் முதலில் தொடங்கப்பட்ட பொது விலங்கியல் பூங்கா. கரெக்டான பதில் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி, பாராட்டுகள்.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: நன்றி நன்றி. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு, நான் கேட்குற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் வர அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவான அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? கேள்வியை திருப்பி சொல்றேன். இந்தியாவின் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவான அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கால் பண்ணி கரெக்டா சொல்லுங்க. பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.

0: நேரம் 10:17 நிமிடம் 3 நொடிகள். கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் கேட்ட கேள்வி, லாஸ்டாக என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவான அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிற காலர் யார்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நெல்லிக்கு போங்கல வந்து சுரேந்தர் பேசுறேன்.
0: சுரேந்தர் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார். கேள்விக்கான பதில் தெரியுங்களா?
1: ஆ, தெரியும் சார்,
0: சொல்லுங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு ஜூ சார்ந்த ஒரு விஷயம் தான். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிய சிங்கங்களின் பூமி என்று அழைக்கப்படும் கிர் நேஷனல் பார்க் எந்த மாநிலத்தில் உள்ளது? சோ, கேள்வியை திருப்பி சொல்றேன். ஆசிய சிங்கங்களின் பூமி என்று அழைக்கப்படும் கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், கால் பண்ணுங்கள். கால் பண்ணிய நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 10:23:35 நொடிகள். கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் லாஸ்டாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிய சிங்கங்களின் பூமி என்று அழைக்கப்படும் கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்க நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேசு, பெயர் சொல்லுங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன் சார். கேள்வி கேட்டீங்களா?
1: ஆமா சார். கிர்

0: தேசிய பூங்கா வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கு
1: சார். கரெக்டான பதில் சார். கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கிறது அப்படின்றது கரெக்டான பதில். நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. கரெக்டான பதில் சொன்னமைக்கு பாராட்டுகள்.
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. நேர்களே, நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வர அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்ப்போமா. ஒரு கொம்புடைய காண்டாமிருகத்திற்கு புகழ்பெற்ற தேசிய பூங்கா எது? ஸோ க்வெஸ்சனாக திருப்பி சொல்கிறேன். ஒரு கொம்புடைய காண்டாமிருகத்திற்கு புகழ்பெற்ற தேசிய பூங்கா எது? ஸோ இந்த தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கால் பண்ணி உங்கள் பதிலை கரெக்டாக சொல்லலாம். நிகழ்ச்சியில் பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட் செட் கோ. நேரம் 10:31 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. உயிரியல் பூங்காக்கள் பற்றிய நிறைய முக்கியமான கேள்விகளை கேட்டுட்டு இருக்க நேர்களும் அப்படி பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கொம்புடைய காண்டாமிருகத்திற்கு புகழ்பெற்ற தேசிய பூங்கா எது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தேன் இல்லையா. இந்த கேள்விக்கு பதில் சொல்லி வந்திருக்க நேர் யார்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். கேக்குதா?
0: கேக்குது, சொல்லுங்க. இந்தியாவின் மிகவும் பிரபலமான வங்காள புலிகள் எந்த தேசிய பூங்காவில் அதிக அளவில் காணப்படுகின்றனர்? இதுதான் என்னுடைய கேள்வி. கேள்வியை நான் திருப்பி சொல்றேன். இந்தியாவின் மிகவும் பிரபலமான வங்காள புலிகள், அதாவது ராயல் பெங்கால் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த தேசிய பூங்காவில் அதிக அளவில் காணப்படுகின்றனர்? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டை என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 10:38 நொடிகள். எஃப்எம் 93.2 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் பாத்தீங்க அப்படின்னா உயிரியல் பூங்கா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் லாஸ்டா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் மிகவும் பிரபலமான வங்காள புலிகள் எந்த தேசிய பூங்காவில் அதிக அளவில் காணப்படுகிறனர் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற காலர் யார் அப்படின்றது பாத்துருவோமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் கூறுவது யாரோ இங்கிருந்து?
1: தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன்.

0: இன்ஃபர்மேஷன் கேள்வி. சூப்பர்,
1: ஓகே மேடம்,
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ. நிகழ்ச்சி தொடர்பு கொண்டமைக்கு நன்றி,
0: நன்றிங்க சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி மேம், நன்றிங்க சார். சொன்னேர்களே, நான் கேட்க போற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆனைமலை புலிகள் காப்பகம் முன்பு எவ்வாறாக அழைக்கப்பட்டது? திருப்பி கேள்வியை சொல்றேன், தமிழ்நாட்டில் ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை டைகர் ரிசர்வ் முன்பு எவ்வாறாக அழைக்கப்பட்டது? ஸோ இன்னைக்கு நம்ம ஆனைமலை புலிகள் காப்பகம்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்னவா அழைக்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், கால் பண்ண வேண்டியது. கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன பாத்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेली लॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு த ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் பார்த்தீங்க அப்படின்னா உயிரியல் பூங்கா ரிலேட்டடான கேள்விகளை கேட்டுட்டு இருக்கேன். நேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு டப்பு டப்பு டப்புனு கரெக்டான ஆன்சர்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நான் லாஸ்ட்டாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் ஆலைமலை புலிகள் காப்பகம் ஆனைமலை டைகர் ரிசர்வ் முன்பு எவ்வாறாக அழைக்கப்பட்டது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிற காலர் யார் அப்படின்றத பார்த்துருவோமா. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சார் எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
3: கூடுதல் தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, இது
2: 1 இந்தியாவின் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 10:51, 20 நொடிகள் ஆயிட்டிருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வனவிலங்குகள் மற்றும் உயிரியல் பூங்காக்கள் பற்றி கேள்விகளை கேட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில் நான் போன டைம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிற காலர் யார் அப்படின்னு பாப்போமா. ஹலோ, வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம். அன்பு வணக்கம் கூறுவது யார் இங்கிருந்து?
1: வீரமணி, தீவைக்கப்பட்டு பேசுறேன்.
0: வீரமணி சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நீங்க
1: நலமா
0: இருக்கேன் சார். கேள்வி கேட்டீங்களா? சூப்பர்,
1: நன்றி.
0: நிகழ்ச்சி தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. நேர்களே, நான் கேட்க போற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சேவ் கூர்மா, ஆபரேஷன் சேவ் கூர்மா என்ற திட்டத்தின் இந்தியாவில் எந்த விலங்கு பாதுகாக்க தொடங்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 என்ற எண்ணுக்கு. 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் வெளியூர் நேயர்கள் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 10:52 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நான் லாஸ்டா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சேவ் கூர்மா என்ற திட்டத்தின் இந்தியாவில் எந்த விலங்கு பாதுகாக்க தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிற காலர் யார்? ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாகமான காலை வணக்கம். சரி, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், நலமா இருக்கீங்களா? சார்பாக பாராட்டுகள். தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றி. நேர்களே, இதோட நானும் கெட் செட் கோல முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இதோட உங்களை இன்னொரு கெட் செட் கோ நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அன்டில் தட், பை ஃப்ரம் ஆர் அந்த்வான்.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. தேசிய பேரிடர் மீட்புப் படை 20 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காசியாபாத்தில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையின் குடியரசுத் தலைவரின் கொடி விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. இதனையொட்டி அங்கு வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுகியோனோவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வரவேற்றார். விரிவான இந்தியா இந்தோனேஷியா கூட்டமைப்பின் முன்னேற்றம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒத்துழைப்பு ஆகியவற்றை தங்கள் சந்திப்பின் போது பதிப்பாய்வு செய்ததாக தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை, டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தூய்மையான எரிசக்தி மற்றும் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மை வரை இந்தியா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பின் அடுத்த கட்டம் உயர் மதிப்பு தயாரிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த விநியோக சங்கிலிகளில் கட்டமைக்கப்படும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை பெய்ஜிங்கில் தொடங்கியுள்ளது. தொடக்க உரையில் சீனாவும் அமெரிக்காவும் போட்டியாளர்களாக அல்லாமல் கூட்டாளியாக செயல்பட வேண்டும் என்று சீன அதிபர் தெரிவித்துள்ளார். பராகுவே நாட்டின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில் இந்தியா பராகுவே நாட்டின் நட்புறவை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அசாமில் 2வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திரு ஹேமந்த் பிஸ்வா தலைமையிலான அரசு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்ததாக பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும் 3வது மாநிலம் அசாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி இன்று முதல் 5 நாட்களுக்கு நடக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாக்யா கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரில் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், காஞ்சனா 2 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:08 நான்கு நொடிகள் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின் போல கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம். மரியான் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:14, 10 நொடிகளாகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்திலிருந்து.

வானிலை முன்னறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மண்டல வானிலை மையம் விடுத்துள்ள மீனவர்களுக்கான அறிவிப்பு. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் பல பகுதிகளிலும், அதை ஒட்டிய தென்கிழக்கு, மேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி நிலவ வாய்ப்புள்ளது. இன்று அந்தமான் கடற்பரப்பில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள

கேரள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் திடீரென அதிகரித்து பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளியாக நிலவ வாய்ப்புள்ளது. இதே நிலை 17ஆம் தேதி வரை நிலவ வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் கடற்கரையின் ரோஸ்மா நகர் முதல் தீத்தண்டானடம் வரையிலான பகுதிகளுக்கு கடல் சீற்றம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11:30 மணி வரை 1.2 மீட்டர் உயரம் முதல் 1.4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமடைய வாய்ப்புள்ளதால் படகுகளை மீனவர்கள் மிகுந்த கவனத்துடன் இயக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள் நேயர்களே. நேரம் 11:25:56 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம், துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேரம் 11:31 25 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக். ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:36, 11 ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம், வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து.

0: ட்ரிபிள் தமாக்கா.
1: ட்ரிபிள் தமாக்காவா?
0: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
1: எங்க, எப்போ?
0: உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நேரம் 11:41 39 ஆயிட்டு இருக்கு. மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. அடுத்ததா பாடல் கேட்கலாம். இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 11:48 6:00 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 11:54. மேடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். திகடி திரைப்படத்தில் இருந்தது

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஐக்கிய அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலிக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப்படை 20 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காசியாபாத்தில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையின் குடியரசுத் தலைவரின் கொடி விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கிறார். மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளோடு இந்த ஆண்டு பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்று இந்தியா நடத்துகின்றது. வேளாண்மை, டிஜிட்டல், உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தூய்மையான எரிசக்தி முதல் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மை வரை இந்தியா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பின் அடுத்த கட்டம் உயர்மதிப்பு தயாரிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த விநியோக சங்கிலிகளில் கட்டமைக்கப்படும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் இயக்குநர் பிரவீன் சூத் அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை பெய்ஜிங்கில் தொடங்கியுள்ளது. தொடக்க உரையில் சீனாவும் அமெரிக்காவும் போட்டியாளர்களாக அல்லாமல் கூட்டாளிகளாக செயல்பட வேண்டும் என்று சீன அதிபர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரின் செவிலியர் மற்றும் இணை மருத்துவ அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவஸ்தவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மொத்தம் 320 பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 7:30 ஹிமாச்சல பிரதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவிருக்கும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியனோடு மோதுகின்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 12:13. ஒவ்வொரு நாளும் ஒரு சாதாரண நாள் இல்லை. அந்த நாளின் பின்னால எண்ணற்ற வரலாறுகள், மறக்க முடியாத சம்பவங்கள், உலகை மாற்றிய தருணங்கள் மறைந்திருக்கின்றனர். இன்று உலக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, எந்த தலைவர்கள் பிறந்தாங்க இந்த நாளில், எந்த விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துக்கு அறிமுகமானது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை, தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வரலாறு என்பது கடந்த கால நினைவு மட்டும் இல்லைங்க, அது நமக்கு வழிகாட்டும் அனுபவ பாடம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்தை உருவாக்கவும் ஊக்கமாக இருக்கவும் இந்த வரலாற்றிலிருந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது. காலம் மாறினாலும் சில நிகழ்வுகள் என்றைக்குமே மனித குலத்திலிருந்து மாறவும் மாறாது, மனிதனுடைய மனதிலிருந்து அழியவும் அழியாவது, அது அழியாத ஒரு தடமாக மாறுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அத்தகைய நினைவுகளை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கொண்டு வருவது தான் இந்த நிகழ்ச்சி, வரலாற்றில் இன்று. ஸோ இன்றைக்கி வரலாற்றில் இன்றில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவோம்.

நேரம் 12:09:36 ஆயிட்டிருக்கு. வரலாற்றில் இன்றில் May 14 இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பட்டர் பிஸ்கெட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவில், அதாவது அமெரிக்கர்களை மிகவும் விரும்பப்படும் விரைவு ரொட்டியாக இருந்தது தான் நாளடைவில் என்னவா மாறியிருக்கு அப்படின்னா பட்டர் பிஸ்கெட்டாக அப்படி அது வந்து பிரத்யேகமாக அதை மாற்றியிருக்காங்க. இது வந்து மேற்காத்திய போர்களுக்கு முந்தைய, அதாவது இது ரொம்ப செலவினங்களை கம்மி பண்ணுறதுனால மேற்காத்திய போர்கள் நடக்கும்பொழுது கூட இதை வந்து உணவாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி, அதாவது இது எந்த நாளில் இருந்து கொண்டாடப்படுது அப்படின்னா சுமார் 2005 ஆண்டில் தான் ஒரு செய்தித்தாள் வந்து இந்த வேர்ல்டு பிஸ்கெட்

டே அப்படின்னு சொல்லி, அதாவது வேர்ல்டு பட்டர் பிஸ்கெட் டே அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தித்தாளத்தை வெளியானது நம்ம வந்து ஆதாரமாக வச்சு மே 14 அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு பட்டர் பிஸ்கெட் டேவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:19, 20 நொடிகள். மேகங்களை தாண்டி கனவுகளை சுமந்து வானத்தில் ஒரு வெள்ளை பறவையாக பயணத்தை தொடங்குகிறது விமானம். தூரங்களை நொடியில் இணைக்கும் அறிவியல் அற்புதம் அது. பிரிவில் கண்ணீரையும் சந்திப்பில் புன்னகையும் ஒரு சிறகுல சுமந்து செல்லதுதான் விமானம் அப்படின்னு சொல்லலாம். ஓடுதல் இதன் வேகம் எடுக்கும் அந்த நொடி மனதில் ஒரு புது பயணம் ஆரம்பமாகிறது. ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்து மேகங்கள் நடுவில் பூமியை பார்ப்பது ஒரு கவிதை போல இல்லையா? ஆமா, ஏன் வரலாற்று என்று இதை சொல்றதானே யோசிக்கிறீங்க? யோசிச்சுட்டே இருங்க, இந்த பாடலுக்கு அப்புறம் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்றேன்.

நேரம் 12:26:36 விமானத்தை பத்தி ஒரு கவிதை சொன்னாங்க இல்லையா, சரி ஏன்பா சொன்னேன் அப்படிதானே கேக்குறீங்க, இப்ப சொல்றேன் கேளுங்க. 1960 இந்தியாவிலிருந்து நியூயார்க் நகருக்கு இயக்கப்பட்ட முதல் விமானம், ஆமா முதல் விமானம் தான் போச்சு. அது எங்க போச்சு அப்படின்னா, அட்லாண்டிக்கை கடந்து வணிக ரீதியாக விமான பயணம் மே 14 நடைபெற்றது. இதை யார் பண்ணா அப்படின்னு அப்படின்னா, ஏர் இந்தியா நிறுவனம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை நடத்தியதா அப்படின்றது ஒரு நம்மளுக்கு ஒரு குறிப்பு. ஸோ விமானத்தின் விவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த விமானம் வந்து புதிதாக அறிமுகப்படப்பட்டது. அந்த விமானத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, போங்கிங் 707-43 அப்படின்றது தான், 43 அப்படின்றது தான் இதோடைய பேராகவும் இருந்தது. இது ஒரு ஜெட் விமானமாக இதற்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த விமானத்திற்கு இன்னொரு பேரும் வச்சுருந்தாங்க, என்ன பேர் தெரியுமா, அன்னபூர்ணா VT-DJJ என்று பெயரிடப்பட்டது. இது எந்த வழித்தடத்தெல்லாம் தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
4: ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நியூ இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, மும்பையிலேருந்து புறப்பட்டு லண்டனில் இருக்கிற ஒரு சிறிய இடைநகரத்தில் போய் இந்த பயணம் வந்து முடிந்தது. இந்த பயணத்தை யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, கேப்டன் கே ஆர் கஜேந்திரன் மற்றும் துணை விமானி டிஜே பரிமளா ஆகியோர் தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை தொடர்ந்து நடத்தி வெற்றியும் பெற்றாங்க அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இருந்தது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும் எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும் இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை

0: கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 100

0: 2:08 நிலையத்தின் நேரம் 12:50, 20 நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: ஏக்கர் ஏக்கராவா நிலம் வைத்துக் கொண்டிருப்பவன் பணத்தை பெருக்கி தன் சுகத்தை பெருக்கிக் கொள்கிறானே ஒழிய கிராம நலத்தை பற்றியோ கிராம மக்களை பற்றியோ கவலைப்படுகிறானா? எனவே ஜனப்பெருக்கமும் இட நெருக்கமும் தாவி தாவி நகரத்தை பெருக்கிக் கொண்டு செல்லும் இந்த நாட்களில் இந்த முறையில் கிராமத்துக்கு வெளிச்சம் போடுவதில் ஒரு பயனும் இல்லை. தேவைகளை அதிகரித்துக் கொள்ளாதே, கதர் உடுத்துங்கள்,

தன் சுகத்தை பெருக்கிக் கொள்கிறானே ஒழிய கிராம நலத்தை பற்றியோ கிராம மக்களை பற்றியோ கவலைப்படுகிறானா? எனவே ஜனப்பெருக்கமும் இட நெருக்கமும் தாவி தாவி நகரத்தை பெருக்கிக் கொண்டு செல்லும் இந்த நாட்களில் இந்த முறையில் கிராமத்துக்கு வெளிச்சம் போடுவதில் ஒரு பயனும் இல்லை. தேவைகளை அதிகரித்துக் கொள்ளாதே, கதர் உடுத்துங்கள், சர்க்கா சுற்றுங்கள், கிராம மக்கள் நகரை நம்பியிருக்கக்கூடாது என்று நான் போய் எந்த கிராமத்திலேனும் சொல்லி பிழைக்க முடியுமா? அப்படி சரிவராமல் போய் திட்டம் தோல்வி என்று ஏன் மூடவில்லை நீங்கள்? ஞானம் கலகலவென்று சிரிக்கிறாள். மிக சரியான கேள்வி. நீ அடிமடியிலேயே கை போடுவாய் போல் இருக்கு. ஏன் சிஸ்டர், தோல்வின்னு தெரிஞ்ச பின்னும் ஏன் மூடக்கூடாது? அஷடு, இழுத்து மூடிவிட்டால் இந்த வீடுகளை கட்டுவதற்காக வரும் கான்ட்ராக்டர்காரன் போன்றவர்கள் பிழைப்பது எப்படி? ஹோட்டல்காரன், பால்காரன், முட்டைக்காரன், இவர்கள் எல்லாரும் பணக்காரர்களாவது எப்படி? யார் யாரெல்லாமோ சம்பந்தம் இல்லாதவர்கள் பிழைக்கும் போது இந்தியா முழுதுமுள்ள பகுதியில் உள்ள டாக்டர்கள் மற்றும் சுகாதார பணி செய்பவர்கள் என்ற பெயர்களில் இந்த ஊரை வந்து பார்த்துவிட்டு படியும் சம்பளமும் வாங்கி கொண்டு போகக்கூடாதா? இந்த திட்டத்தின் பெயரில் பிழைக்கும் அதிகாரிகள் வெளிநாட்டுக்கு போகும் சந்தர்ப்பங்களை வேறு இழக்க வேண்டி வரும். நானும் கூட தான் அலுவலகத்திற்கு சென்று ஏதோ நான்கு தாளில் கையெழுத்து போட்டு அரட்டை பேசிவிட்டு இரண்டு தலைவேதனை பிரசங்கங்களை ஒவ்வொரு குழுவுக்கும் கொடுக்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன். இப்போது ஒவ்வொரு சமயம் இந்தியாவை யாரோ சிருஷ்டித்து கனவுலகில் மிதப்பது போல் எனக்கு படுகிறது. பள்ளியில் ஐந்தாண்டு திட்டங்களை பற்றிய கட்டுரை எழுதி அதன் பயன்களை வானளாவ விவரித்த மைத்ரேயிக்கு இந்த நேர் மாறான கருத்தை ஒப்புக்கொள்வதற்கு துணிவில்லை. அப்படியானால் கிராமங்களுக்கு சாலை வேண்டாமா, மின்சாரம் வேண்டாமா? ஐந்தாண்டு திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அல்லவா? அப்படி சொல்லவில்லை. ஆனால் நகரத்தை போல் கிராமத்தை ஆக்குவது சரியாக இல்லை. கிராமங்கள் இந்நாட்டின் உயிர் நாடிகள். இந்த நாட்டின் தனித்தன்மையை அங்கேதான் காண முடியும். கிராமத்தில் குளத்தை குப்பையை கொட்டி தூர்த்து அங்கு ஒரு வானொலி கம்பத்தை நட்டு இரண்டு துருக்க சாமந்தி செடியை பயிராக்கிவிட்டு நேரு பூங்கா, காந்தி பூங்கா அல்லது அந்த ஊர் பெரிய மனிதன் பேரில் பூங்கா என்றால் நன்றாக இருக்கிறதா? பக்கத்துக்கு பக்கம் டீ கடை, சினிமா, சற்றும் நாணமில்லாமல் பொது இடங்களை அசுத்தமாக்குதல் எல்லாம் நகர நாகரிகத்தின் சின்னங்கள். யாரோ ஒரு தமிழ் எழுத்தாளர் இந்த முன்னேற்றத்தை பற்றி இப்படி ஒப்பிட்டிருந்தார். கைம்பெண் ஒருத்தி தலை சீவி மெல்லிய ரவிக்கை உட்கச்சு தெரிய அணிந்து பாவாடை புடவை உடுத்தி கொண்டையிட்டு கொண்டு வாத்தியாரம்மா வேலைக்கு போனார் போல் என்று எழுதியிருந்தார். நான் வெகு நேரம் ரசித்து சிரித்தேன். மைத்ரேயி பேச்சற்று நிற்கிறாள். இந்த திட்டம் செயல்முறைக்கு சரியில்லை, ஒத்துவராது என்று எழுதிவிடலாம். ஆனால் பொறுப்பேற்றிருப்பவர்கள் தனி பங்களா, கார், கொழுத்த சம்பளம் இதெல்லாம் அனுபவிக்க இன்னொரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். எனக்கு மென்மையான தோல், இப்போது உணர்ச்சி மறத்துவிட்டது. இது உலகம். மைத்ரேயி அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு பள்ளி இறுதி பரீட்சை அவள் கொடுத்திருக்கிறாள். இவள் படித்த படிப்பு எத்தனை, எவ்வளவு புத்தகங்கள் படித்து நோட்ஸ் எழுதியிருப்பாள். நீயும் நானும் ஒன்று என்று சொன்னாளே. உங்களுக்கு அக்கா தங்கை அண்ணன் தம்பி என்று ஒருவருமே இல்லையா சிஸ்டர்? ஏன் இல்லாமல்? ஒரு தம்பி சிக்காகோ யூனிவர்சிட்டியில் இருக்கிறான், பெரிய அக்கா டெல்லியில் இருக்கிறாள், அம்மா வெகு நாட்களுக்கு முன்பே போய்விட்டாள், அப்பா போய் ரெண்டு வருஷங்களே ஆகின்றன. எங்களுடைய வீடு மயிலாப்பூரில் இருந்தது. இப்போது அதை வாடகைக்கு விட்டிருக்கிறீர்களா சிஸ்டர்? வாடகையா? அப்போதே விற்றுவிட்டோம். ஓர் அலை போல் கஷ்ட நஷ்டங்கள். நான் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பது அப்பாவுக்கு ஆசை. ஏன், என் தாயார் நான் அந்த காலத்தில் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அரசியல் கட்சியில் சேர்ந்ததனாலேயே உயிரை விட்டாள். அவளால் அந்த அதிர்ச்சியவை தாங்க முடியவில்லை. ஞானத்தின் தொண்டை கரகரக்கிறது. நீங்கள் அரசியலில் இருந்தீர்களா? வெறுமே இருந்தேன் மட்டுமில்லை, அரசியலுக்காகவே வாழ்க்கை என்று சோசியலிஸ்ட் கட்சியில் முழு நேர தொண்டு வேலை செய்தேன். என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் ஆவேசம் வாய்ந்த பேச்சாளி என்று சொல்லுவார்கள். அதனால்தான் நான் அந்த காலத்திலும் நேரு, காந்தி, காங்கிரஸில் மனசில்லாமல் புரட்சி கட்சியிலேயே இருந்தேன். தற்காலம் நகரில் இருக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் அரசியல் பதவிகளில் வீற்றிருப்பவர்களில் பலரும் அந்த நாட்களில் என்னுடைய வகுப்பு தோழர்களாக, கட்சி கூட்டாளிகளாக இருந்திருக்கின்றனர். பாரத நாடு சுதந்திரம் பெற்றதும் பதவி லாபங்களை கருதி கதர்ச்சட்டை போட்ட பலரை நான் அறிவேன்.

0: சுதந்திரம் பெற்ற பின்பு அதற்கு முன்பு பேசிய நியாயம், நேர்மை, துணிவு என்ற கோட்பாடுகளை மட்டும் தங்களிடம் வைத்து கொண்டவர் யாரும் இன்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கவில்லை. இன்றைய அரசியலில் அத்தகையோருக்கு இடமே இல்லை. நீங்கள் ஏன் அரசியலிலிருந்து விலகிவிட்டீர்கள் சிஸ்டர்?
1: விலகினேனா நான்? என்னை போன்றவர்களுக்கு அங்கே இடமில்லை என்று விலக்கிவிட்டது.
0: நம்முடைய பொருள் நமக்கு கிடைக்கும் முன்பு நம் எண்ணங்கள் நியாயமாக உண்மையாக இருந்தன. அது நம்மிடையே வந்த பிறகு ஒற்றுமை, நல்லெண்ணம் முதலியவற்றை உறிஞ்சிக் கொண்டு வேறு எதையோ நம் ஆவல்கள் பற்றி கொண்டிருக்கின்றன. இந்த விளைவுகளை பார்க்கும்போது நம் மக்கள் மட்டும் இந்த ஆட்சி முறைக்கு தகுதி பெறவில்லை என்பதில்லை. தலைவர்கள் என்று கருதப்படுகிறவர்களும் தகுதி பெறவில்லை. எல்லோரும் பதவியும் செல்வாக்கும் வேண்டி கட்சி மாறிய பின்னரும், அதே காரணங்களுக்காக கட்சி பிளவு பெற்று பிரிந்த பின்னரும் நான் தனியாக நின்றேன். அரசியல் பதவி இல்லையேல் கட்சி அமைப்பில் மட்டும் நின்று மக்கள் சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பையும் செய்துவிட முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. அதனால் நான் ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை எதிர்த்து சென்ற தேர்தலில் போட்டியிட்டேன். என் எதிரி யார் தெரியுமா? யாரோ ராஜா, முன்னாள் ஜமீன். பணபலம், ஆள்பலம், அதிகார தோரணை எல்லாமே எனக்கு எதிரியாக கச்சை கட்டி கொண்டிருந்தன. மின்மினி உயிர் பூச்சிதான், ஆனால் குழல் விளக்கின் ஒளியில் அது எம்மாத்திரம். நான் தோற்றுப்போனேன். அந்த தோல்வி என்னை நேரடியாக பாதித்ததாக சொல்ல முடியாது. ஆனால் அப்பாவுக்கு அதுவே யமனாயிற்று. என்னுடன் பிறந்த தமக்கை நான் வெற்றி பெற்றிருந்தால் ஓடி வந்திருப்பார். தோல்வி அடைந்ததும் ஆளுங்கட்சியை எதிர்த்து நின்ற முட்டாள்தனத்தை சொல்லி சிரித்தாளாம். நான் ஏதோ தீண்டத்தகாத பாவத்தை செய்துவிட்டார் போல் ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்பாவின் மறைவிற்கு வந்து பார்த்துவிட்டு அடுத்த விமானத்திலேயே கிளம்பிவிட்டாள். செக்ரட்டரியேட்டில் பெரிய பதவி வகிக்கும் ICS வர்க்கமான அவள் கணவர் வரவே இல்லை. தம்பி அப்போது வெளிநாட்டில் இருந்தான். வீட்டின் மீது கடன் வாங்கி அப்பா என் தேர்தலுக்கு செலவழிக்க கொடுத்தார். கடன்காரர்கள் நெருக்கினார்கள். இறுதி நாட்களில் தான் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறி உயிரை விடும் கொடுமையை என்னாலேயே அப்போது தாங்கியிருக்க முடியாது. நல்ல காலமாக இறைவன் அந்த நிழலிலேயே அவர் உயிரை பறித்து கொண்டு விட்டான். வீட்டை விற்க தம்பி உடன்பட்டான். விற்றுவிட்டு அவனோடு 6-7 மாதங்கள் ஊர் ஊராக சுற்றினேன். பிறகு இந்த வேலை கிடைத்தது. அவன் மறுபடியும் சிக்காகோ போனான். நான் இங்கே வந்து 1.5 வருஷமாகிறது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
4: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. தேசிய பேரிடர் மீட்புப் படை 20 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காசியாபாத்தில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையின் குடியரசுத் தலைவரின் கொடி விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கிறார். மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்று இந்தியா நடத்துகின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுதான்ஷு சில் இன்று காலை கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 81. மத்திய வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சிக்கிம் மாநிலத்துக்கு செல்கிறார். எரிபொருளை சேமிக்கவும் சாத்தியமான இடங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறைகளை ஊக்குவிக்கவும் பிரதமர் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து திரிபுரா அரசு தொடர்ச்சியாக செலவினங்களை குறைப்பதற்கும் எரிபொருளை சேமிப்பதற்கும் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி குரூப் சி மற்றும் குரூப் டி ஊழியர்களில்

50% பேர் மட்டுமே தினமும் அலுவலகத்திற்கு வருவதை உறுதி செய்யுமாறு துறை தலைவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. மீதமுள்ள ஊழியர்கள் சுழற்சி முறையில் வீட்டிலிருந்து வேலை செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரின் செவிலியர் மற்றும் இணை மருத்துவ அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவசவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மொத்தம் 320 பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 7:30 இமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்க மைதானத்தில் நடைபெறவிருக்கும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியோடு மோதுகின்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். 20 வருடங்களாக திரைத்துறையில பயணிப்பவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2006 தொடங்கிய இவருடைய திரைப்பயணம் இன்று வரை தொடருது. ஹரர் ஜானர்ல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? தான் நடிக்கும் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஈர்க்கும் நடிகை வேதிகா அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே ஷோவுடைய ஸ்டார்.

0: கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை வேதிகா அவர்கள் வளர்ந்தது எல்லாமே மும்பையில தான். 21ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துல பிறந்த வேதிகா அவர்களுடன் உடன் பிறந்தவர் ஒரு இளைய சகோதரர் மட்டுமே. இவர் முதுகலை பட்டம் பெற்றவர், தற்காப்பு கலையிலும் கூடைப்பந்து விளையாட்டிலும் தேர்ச்சி பெற்றவர். சிறு வயதிலிருந்தே நடனத்தின் மீதும் நடிப்பின் மீதும் ஆர்வம் உடையவராக இருந்த வேதிகா அவர்கள் முதன் முதல்ல திரையுலகில் அறிமுகமானது தமிழில தான். என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்கின்ற டைலாக் தான் தமிழில இவர் பேசிய முதல் டைலாக் என்று பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க நடிகை வேதிகா. 2006ஆம் ஆண்டு நடிகர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் வெளியான மதராசி படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமான நடிகை வேதிகா அவர்கள் இந்த படத்துல அஞ்சலி கேரக்டர்ல நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்காக இவரும் நடிகர் அர்ஜுன் அவர்களும் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி வருது மதராசி திரைப்படத்துல இருந்து.
1: குட் மார்னிங்.
2: என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: இல்ல, உங்க கூட பேசலாமா பேச கூடாதான்னு தெரியல, பயமா இருக்கு.
2: ஏ,
1: துப்பாக்கி எல்லாம் பார்த்து பயந்துட்டேன். என்ன நீங்க?
2: ஆமா, இங்க நல்லா நம்ம ஊர் மாதிரி ஃபில்டர் காஃபி எங்க கிடைக்கும்?
1: இந்த ஆபீஸ் போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க நல்ல ஃபில்டர் காஃபி கிடைக்கும்.
2: ஆனா பில் நான் தான் பே பண்ணுவேன்.
1: என்ன பேசாமே வரீங்க?
2: என்ன பேசணும்?
1: இல்ல, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு?
2: எனக்கு பிடிச்சது அப்பா அம்மா, கூட்டு குடும்பம், அமைதி, அவ்வளவுதான் நினைக்கிறேன்.
1: ஒண்ணு விட்டுட்டீங்களே.
2: என்னது?
1: சண்டை போடு பிடிக்குமே.
0: எவ்வளவு தொலைகள் இவள் அவனுக்கு கொடுத்தாலும் அவளை எண்ணாமல் இவனால் இருக்க முடியுமா? தன்னை இம்சிக்கும் அவளை பற்றி இவன் ஏதோ சொல்ல வருகின்றான். நாமும் கேட்போமே. பாடல் வருகிறது.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. மதுராசி, முனி, சக்கரக்கட்டி, காலை, மலைமலை, பரதேசி, காவிய தலைவன், காஞ்சனாத்ரி, பேட்டராப், கஜானா முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 2007 வெளியான முனி திரைப்படத்துல நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஜோடியாக பிரியா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. தன்னை காதலிப்பவனை பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணம் செய்யும் பிரியா பேயை கண்டு பயப்படும் கணவனுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. அவனுடைய நிலை எதுவாக இருந்தாலும் அவனுக்கு துணையாக நிற்கும் பிரியா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா அவர்கள் முனி திரைப்படத்துல. இப்பொழுது உங்களுக்காக ஒரு சீன் வருது முனி திரைப்படத்துல இருந்து.
2: சும்மா அழாதீங்க, அவளுக்கு பேய் பிடிக்கல ஒண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணு ஒருத்தன லவ் பண்றா, அதுக்காக டிராமா பண்றா.
3: டிராமாவா? உனக்கு எப்படி தெரியும்?
2: அந்த பையனோட பேசும்போது நான் கேட்டேன்.
1: இவளின் மனம் முழுவதும் அவன் வசம். எப்பொழுதும் காதலன் தான் காதலியை பற்றி கூற வேண்டும் என்பதில்லையே. இந்த காதலி தன்னவனை பற்றி என்ன கூறுகிறாள், தன்னுடைய மன உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்பதை பாடல் மூலம் அறிய போகிறோம். பாடல் வருகிறது உங்களுக்காக பரதேசி திரைப்படத்திலிருந்து.

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: இளைப்பற விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2008 வெளியான சக்கரக்கட்டி திரைப்படத்துல நாயகனுடைய தோழியாகவும் அவனை ஒருதலையாக காதலிக்கும் ரீமா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா. தருண் கோபி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான காலை படத்துல பிருந்தா கேரக்டர்ல மருத்துவம் பயிலும் மாணவியாக தோன்றியிருப்பாங்க. தனக்கு தொல்லை கொடுப்பவனை பற்றி நாயகனிடம் கூற வருபவள் அவன் மேல் காதல் கொண்டு அவனுடன் அவனுடைய ஊருக்கு போறாங்க. முடிவில் தப்பு செய்த தன் தந்தை மடிவதை பார்க்கும் பிருந்தா கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா அவர்கள் காலை திரைப்படத்துல. இந்த படத்துல வரும் குட்டி பிசாசே எப்போ நீ போன்ற பாடல்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா, பலருடைய ஃபேவரட் பாடல்கள் அல்லவா. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
3: அந்த ஜீவாவை முட்டாளாக்கிட்டீங்களே, அத நினைச்சுதான்.
4: உங்க அப்பா ஜீவாவியா?
3: அந்த ரோம் ஜீவாவை சொன்னேன்.
4: ஓ,
3: உங்களை மாதிரி ஒரு புத்திசாலியை நான் பார்த்ததே இல்ல.
4: கன்ஃபார்ம் லூஸ் தான். எப்படி எப்படி
3: என்ன? நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜீப் எடுத்தீங்களா? சரி, நம்ம ஜீப்ல தான் ஊருக்கு போக போறோம் நினைச்சேன். ஆனா நீங்க ஏர்போர்ட்ல ஜீப் நிறுத்திட்டு டிக்கெட் போட்டீங்க. ஓகே, நம்ம ஃப்ளைட்ல தான் போக போறோம்னு நினைச்சா நீங்க ஜீப் ஏர்போர்ட்ல விட்டுட்டு ஃப்ளைட்லயும் போகாம என்ன இந்த வண்டியில ஏற சொன்னப்போ எதுக்குடா உங்களுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன் நினைச்சேன். இப்பதான் புரியுது.
4: என்னன்னு?
3: அந்த ஜீவா நம்மள ஃபாலோ பண்ணிட கூடாதுன்னு
4: தானே? ஐயோ, என்ன ஒரு கெஸ்ஸிங், வெரி இன்டெலிஜென்ட்.
3: அதான்
2: காதல் உணர்வுகள் உள்ளே வந்து விட்டால் அது கொடுக்கும் தொல்லைகளை பற்றி விவரிக்க வேண்டியதே இல்லை. அதுவும் ஒருதலையாக என்றால் எவ்விதம் சொல்வது? பாடல் வருகின்றது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஏற்படும் இறுக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2009 வெளியான மலை மலை திரைப்படத்துல நடிகர் அர்ஜுன் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக அஞ்சலி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. ஊருக்கு வரும் அஞ்சலி நாயகன் மேல் காதல் கொண்டு பின்பு சென்னைக்கு போறாங்க. ஆர்ஜேவாக பணிபுரியும் அஞ்சலியை தேடி வந்த நாயகன் அவன் மேல் காதல் கொண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. முடிவில் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வரும் பொழுது வில்லனால ஆபத்தான சூழ்நிலைக்கு செல்லும் அஞ்சலி பின்பு நாயகனால காப்பாற்றப்படுறாங்க. இந்த படத்துல வரும் பூ பறிக்க பாடல் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக அஞ்சலி பேசும் ஒரு சீன் வருது.
3: அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனை தான் திட்டான்னு புரியுது அவனுக்கு?
4: புரியுது.
2: எவ்வளவு காதல் கொண்டிருந்தாலும் அத்தனையும் அழகாக கூறிவிட காதலனால் முடியும், காதலியால் முடியுமா? பாடல் வருகின்றது நம்ம நிகழ்ச்சியில மலை மலை திரைப்படத்திலிருந்து.

பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. மாறுபட்ட நடிப்பையும் தன்னால வெளிப்படுத்த முடியும் என்று ரசிகர்களை இவர் எண்ண வைத்த படம் தான் பரதேசி. 2013 வெளியான இந்த படத்துல அங்கம்மா கேரக்டர்ல நடிகர் அதர்வா அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. தன்னவன் மேல் காதல் கொண்டு அவனுடைய குழந்தையை சுமக்கும் அங்கம்மா, தன்னவன் வருவான் வருவான் என்று காத்திருந்து முடிவில் நரகத்தில் உழலும் தன்னவனிடமே போறாங்க. வெட்கம், காதல், கண்ணீர், தவிப்பு, பிரிவு, வலி, கேலி என அனைத்தையுமே இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா அங்கம்மா கேரக்டர்ல. பரதேசி படத்துல அங்கம்மாவாக உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார் நடிகை வேதிகா. இப்படத்துல வரும் அவத்த பையா பாடலில் இவருடைய நடிப்பையும் பாடலையும் ரசிகர்களால மறக்கவும் முடியுமா? இப்ப உங்களுக்காக பரதேசி படத்துல இருந்து ஒரு சீன் வருது.

0: வெற்றி தேடி கொள்ளை.
1: மொபைல வசம் வச்சு தேக்க நிலை யார் கட்டிக்கிறாங்க?
2: ஏ நீ கட்டிக்கிட மாட்டேரசா?
1: ஏ இப்போ மட்டும் என் பேரை சொல்லு. அதுக்கு பிற்பாடு என்ன சொல்லியாச்சு?
0: என்ன சொல்லியாச்சு? ஓட்டு பெருக்கி.
2: அதான் உன் பேரு?
1: அது பரவாயில்ல, அதுக்கு பிற்பாடு
0: மறந்து போயாச்சு. நீனே சொல்லு.
3: தான் நேசிக்கும் மங்கையை நேரில் கண்ட பிறகும் இவனால் அமைதியாக இருக்க முடியுமா? பாடல் பாடுகின்றான் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி என்ன பதில் கிடைத்தது? பாடல் வருகின்றது உங்களுக்காக முனி திரைப்படத்தில இருந்து.
4: லவ் பண்ண போலாமா?

பல வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2014 காவிய தலைவன் திரைப்படத்துல வடிவாம்பால் கேரக்டர்ல சிறப்பாக தன்னுடைய நடிப்பா வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா. நடிப்பின் மீது ஆர்வம் கொண்ட வடிவு அழகாக ஆடவும் பாடவும் தெரிந்தவள். நாடக குழுவில் இணைந்து நாயகனை ஒருதலையாகவும் காதலிக்கிறாங்க. தன்னை வேறொருவன் நேசித்தாலும் தன்னவனை மட்டுமே மனம் முழுவதும் நேசிக்கும் வடிவு அவனுக்காக உறுதுணையாக நாடகத்துல நடிக்கிறாங்க. முடிவில் அவனை இழந்தாலும் அவனுடைய குழந்தையை சுமக்கும் வடிவாக இவருடைய நடிப்பு இந்த படத்துல ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். காவிய தலைவன் திரைப்படத்துல வரும் யாருமில்லா தனியரங்கில் பாடல் பலருடைய மனதை வருடிய பாடலாகும். இப்படத்துல இவருடைய நடிப்பிற்காக நார்வே தமிழ் பிலிம் பெஸ்டிவல் விருது வழங்கப்பட்டது. இப்பொழுது உங்களுக்காக வடிவு பாடும் ஒரு காட்சி தான் வருது காவிய தலைவன் திரைப்படத்துல இருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

யாரும் இல்லாத இடம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் காதல் என்ற ஒரு உணர்வு உள்ளே வந்த பிறகு அது எத்தகைய பெரிய தனியிடமாக இருந்தாலும் அங்கு அவர்கள் நேசித்தவர்களுடைய ஓசை கேட்டுக்கொண்டுதானே இருக்கும். அப்படித்தான் இங்கொரு தீ நிலைமையும் இருக்கின்றது.

0: தட்டில் சாப்பாடு காதில் ஹெட்செட்டுன்னு இந்த மாதிரி நேரத்தில் ஹாய் ஸ்நேகிதே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை வேதிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 2019 வெளியான காஞ்சனா 3 படத்துல பிரியா கேரக்டர்ல நாயகனுடைய முறை பெண்ணாக தோன்றி இருப்பாங்க நடிகை வேதிகா. பேயை கண்டு பயப்படும் இடம், நாயகன் மேல் கொண்ட ஈர்ப்பை வெளிப்படுத்தும் சீன், அப்நார்மல் செயல்களை பார்த்து இவர் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன், இந்த படத்துல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை வேதிகா. இப்பொழுது உங்களுக்காக காஞ்சனா 3 திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: நீ அங்க இல்ல
2: புட்டி, புக் படிச்சுட்டு சோஃபாலே தூங்கிட்டேன்.
1: நீ எதையாவது பார்த்து பயந்தியா?
2: நானா? பயமா? ஹலோ,

0: நான் தான்.
1: ஐயோ
2: இரண்டாயிரத்தி 2024 வெளியான பேட்டர் அப் திரைப்படத்துல ஜானகி கேரக்டர்ல நடிகர் பிரபுதேவா அவர்களுடன் நடிச்சிருப்பாங்க நடிகை வேதிகா. 2025 வெளியான கஜானா திரைப்படத்துல ஹேமா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படமே தமிழ்ல இவருடைய நடிப்பில் நிறைவாக வெளியான படமாகும். இப்பொழுது உங்களுக்காக கஜானா திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
0: அப்ப ஏன் எழுதல, ஏன் பப்ளிஷ்
3: பண்ணல?
0: I guess guilt makes you silent. Last 30 years ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணல, ஒண்ணும் பெருசா ஆனும் பண்ணல, இவ்வளவு பெரிய பங்களால தனியா வசிக்கிறீங்க, உங்க டாட்டர் கூட உங்களை மீட் பண்ண வரல ஏன்?
2: எப்பொழுதுதான் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாய்? நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன் மீது நான் நேசம் கொண்டு விட்டேன். என்றாவது ஒரு நாளாவது என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளேன் என்று எங்கொருத்தி மன்றாடுகின்றாள் தன்னவனிடம். அவளின் உணர்வுகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது காலை திரைப்படத்திலிருந்து.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ஸ்நேகிதியே நிகழ்ச்சியுடைய நிறைவு தன்னத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களுடைய நினைவில் வலம் வரும் நடிகைகளில் ஒருவரான நடிகை வேதிகா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தொடர் உழைப்பும் நேர்மறை எண்ணங்களும் உடன் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.
3: வல்லாலம்மா கல்லாங்க நாங்க விரல விட்ட வெள்ளங்கா கொறுகிலிக்கா முந்திரிக்கண்ணா கோண கொப்பற கொய்யாக்கா தையா முய்யா வல்லாட்ட மாட்டுக்குண்ணா டுர்ரு அக்கற டம்மாள் டிமால் ரிமாண்டு காட்டுக்குண்ணா ஊவா ஒரு சட்ட

0: ராஜா கேட்டல வைக்கிற ரோஜா ரோஜா ரோஜா.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
4: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
5: மனம் விரும்புதே.
6: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
7: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. India asserts BRICS expected to play constructive role amid global uncertainty and economic challenges. 2-day BRICS foreign ministers meeting begins in New Delhi. India and UAE set to take bilateral ties to next level during Prime Minister Narendra Modi's visit to Abu Dhabi tomorrow. Congress leader V.D. Satheeshan to be Chief Minister of Kerala. Home Minister Amit Shah says India has emerged as a global leader and first responder in disaster management. U.S. President Donald Trump and Chinese President Xi Jinping hold crucial talks in Beijing. Iran war, global energy crisis, tariffs and trade tensions high on agenda. And in badminton, India's PV Sindhu and men's doubles pair of Sattvic Sairaj Janki Reddy and Chirag Shetty enter quarterfinals of Thailand Open. India today asserted that expectations are growing for BRICS to play a constructive role amid global uncertainty and economic challenges. External Affairs Minister Dr. S. Jaishankar stated this in his opening remarks on the commencement of the 2-day BRICS foreign ministers meeting in New Delhi today. The meeting is being chaired by Dr. Jaishankar. Foreign ministers and heads of delegation from BRICS member countries and partner nations are participating in the meeting.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:16 நேயர்கள் கேட்கலாம் முதல் பாடலா தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு.

Cállalo.

எஃப்எம் ரெயின்போ 2.8 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது காசிதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து எல்லாரும் ஈஸ்வரி கோவை சுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள்.

0: சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 2:33. நாம் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாவது உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல். TM சவுந்தரராஜன், AP கோமலா, K ஜமுனாராணி பாடியிருக்கும் பாடல் கேட்கலாமா?

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:40 ஆகுது. நாம் கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாவது திருவருட் செல்வர் திரைப்படத்திலிருந்து பாடல் பி. சுசீலா அவர்கள் பாடியிருக்கிறார்கள், கேட்கலாமா?

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: காலத்தில் வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: காலத்தில் வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் இனி கேட்கலாம் ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் ஷோல இன்னைக்கு நம்ம கூட வீசிங் பிரச்சனைகள் பத்தி பேசுறதுக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: சார், இன்னைக்கு வீசிங்கிற டாபிக்ல இருந்து நம்ம இது பண்றோம். வீசிங்னா என்ன சார்? அது சாதாரண மூச்சுத்திணறல் இருந்து எப்படி வேறுபடுது?
4: முதல் வணக்கம் கேட்டிருக்க நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வீசிங் வந்து எல்லோரும் வந்து வீசிங்கும் வந்து இரும்பல் சளி எல்லாமே ஒன்றுன்னு நினச்சிட்ருக்காங்க. வீசிங் வேறு, இரும்பல் சளி வேறு. வீசிங் வந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். வீசிங் வந்து முதல்ல வந்து இரும்பல் சளியோடு தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் விசிலிங் சவுண்டும் கேட்கும்.

0: குழந்தை மூச்சு விட சிரமப்படும், சாப்பிட சிரமப்படும், மூச்சு திண்டல் வரும், மூச்சு விட சிரமப்படுற மாதிரி இருக்கும். அது கூட குழந்தை அணத்துற மாதிரி சவுண்டு கேட்கும், சம்டைம் விசிலிங் சவுண்டும் கேட்கும். எல்லா டைமும் விசிலிங் சவுண்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து மூக்கு பெருசாகலாம், அப்படி இல்லைனா வந்து விசிலிங் சவுண்ட் கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் குழந்தை அணத்தலாம். அந்த மாதிரி குழந்தை அணத்துறதும் ஒரு வகையான வீசிங் பிரச்சனை தான். அப்படி வீசிங் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும் போது உடனடியாக பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது.
1: ஓகே சார். செஸ்ட் டைட்னஸ்னு சொல்கிறாங்களே, மார்பு இறுக்கம் அப்படிங்கிறது வந்து வீசிங்கோட முக்கியமான சிம்டமா?
0: அது முக்கியமான சிம்டம்ஸ் தான். பட் ஆனால் வந்து அதுதான் வந்து பிரைமரி சிம்டம்னு சொல்ல முடியாது. செஸ்ட் டைட்னஸ் வந்து ஒரு முதல் கட்ட, ரெண்டாவது கட்ட, ஒரு நாலாவது கட்ட சிம்டம்ஸ் தான். முதல் கட்ட சிம்டம்ஸ் வந்து இரும்பல், இரும்பல் தான் வந்து வீசிங்கோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். ஸோ முக்கியமாக வந்து ஏர்லி மார்னிங் இரும்பல், லேட் நைட் இரும்பல். டே ஃபுல்லாக சைல்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஈவினிங் டைம் ஆக ஆக ஒரு 4-5 கிட்ட நேருங்க நேருங்க இரும்பல் ஆரம்பிக்கும். ட்ரை காஃபாக இருக்கும், வெட் காஃபாக இருக்காது. எந்த வீசிங்குமே மோஸ்ட்லி வெட் காஃபாக இருக்காது, ரேர் ஆஃப் ரேரஸ்ட் வெட் காஃப் வரலாம், பட் ஆனால் மோஸ்ட்லி ட்ரை காஃபாக தான் இருக்கும். ஆனால் ஏர்லி மார்னிங்லும் கொஞ்சம் இருக்கும். அதுதான் வந்து பிரைமரி சிம்டம்ஸ். செஸ்ட் ஐட்டஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அண்டர் 5 சைல்டு சொல்ல மாட்டாங்க. வீசிங் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து அண்டர் 5 சைல்டுக்கு மட்டும்தான். ஏன்னா அண்டர் 5 சைல்டுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்பரசாக சொல்ல மாட்டாங்க, எனக்கு வந்து மூச்சோட சிரமமாக இருக்குது, செஸ்ட் டைட்னஸாக இருக்குது, அதனால் அண்டர் 5 சைல்டு சொல்ல மாட்டாங்க. பெரிய குழந்தைங்களுக்கு செஸ்ட் டைட்னஸ் வரலாம், பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே மூச்சோட சிரமப்படுறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு செஸ்ட் டைட்னஸ் சொல்ல மாட்டாங்க. அதை விட பிரைமரி சிம்டம்ஸ் காஃப், காஃப் தான் பிரைமரி சிம்டம்ஸ். முக்கியமாக வந்து ஏர்லி மார்னிங் காஃப் அண்ட் லேட் நைட் காஃப். காஃபி அப்போ மட்டும்தான் இருக்கும். மதர் சொல்லுவாங்க காலிலேருந்து குழந்தை நல்லாச்சு, நல்லா இருந்துச்சு, ஈவினிங் ஆனால் இரும்பிகிட்டே இருக்குது, காலில் ஆனால் இரும்பிகிட்டே இருக்குது. முக்கியமாக அடுக்கு தும்பல் காலையில் அதிகமாக வரும், அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ அப்படி இருந்தாலே குழந்தைக்கு வீசிங் இருக்குன்னு அர்த்தம். விசிலிங் சவுண்ட் கேட்கறது, வேகமாக மூச்சு விடுறது, அதெல்லாமே வந்து மூன்றாம் கட்ட சிம்டம்ஸ் தான். முதல் சிம்டம்ஸ் பிரைமரி சிம்டம்ஸ் காஃப். விசிலிங் சவுண்டு வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டனல், லைக் ஒரு டியூப் எடுத்துப்போம், ஒரு டியூப் எடுத்துரும், ஒரு டியூப் வந்து லங் டியூப்னு வச்சுப்போம். அந்த லங் டியூப்ல வந்து டைரக்டாக ஒரு ஏர் ஃப்ளோ போகிறோம். ஏர் ஃப்ளோ போகும்போது அதில் எந்த சவுண்டுமே கேட்காது. ஸோ இப்போவே அந்த ஏர் ஃப்ளோவில் சப்போஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது, ஒரு தடை இருக்கும்போது டர்புலன்ஸ் இருக்கும், அந்த டியூப்ல ஒரு டர்புலன்ஸ் இருக்கும், அந்த டர்புலன்ஸ் சவுண்டு தான் வந்து வீசிங், விசிலிங் சவுண்டாக வெளியே வரும். டர்புலன்ஸ் அந்த அடைப்பு ஏன் வருதுன்னா அலர்ஜிக் ரியாக்ஷனால அங்கே எடிமை வரும், அங்கே ஒரு வீக்கம் வரும். அந்த வீக்கம் வரும்போது அந்த டியூபோட சுற்றளவு கம்மியாகும், நார்மலாக போகிற காற்றை விட கொஞ்சம் வேகமாக போகும். வேகமாக போகும்போது ஒரு டர்புலன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டர்புலன்ஸ் தான் வந்து வீசிங்காக வரும்.
1: ஓகே. அப்புறம் அந்த நைட் டைமில் ஏர்லி மார்னிங்கில் இருமல் வீசிங் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதனுடைய காரணம் என்ன சார்?
0: ஸோ சீலியாக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து ஹார்மோனல் ப்ளஸ் சீலியாக் ஃபங்க்ஷன். சுவாசக்குழாயில் சின்ன சின்ன சீலரி மசில்ஸ் இருக்கும், அது ஏர்லி மார்னிங்கில் லைக் த்ரூ டே அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வேறு ஏதாவது வருதுன்னா அது கிளியர் பண்ணி விட்டுரும், கிளியர் பண்ணிவிட்டோம். ஏர்லி மார்னிங் லேட் நைட்டில் அந்த மசில் கொஞ்சம் பேரலைசிஸ் ஸ்டேஜுக்கு போகும், அப்போ வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் உள்ளே போய் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நைட் டைம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் நைட் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் நைட் சிம்டம்ஸ் வரனாலே மோஸ்ட்லி வந்து அந்த பேபிக்கு வந்து ரிலீவர் அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். முக்கியமாக நைட் சிம்டம்ஸ் வரும்போது, டே சிம்டம்ஸ் சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலனாலும் 2-3 டேஸில் தானாகவே சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நைட் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். கண்டிப்பாக நைட் சிம்டம்ஸ் வரப்போ பக்கத்தில் இருக்க குழந்தைகள் டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது.
1: சரி சார். சார், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கிற வீசிங்கில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன?
0: குழந்தைங்களுக்கு வீசிங் வந்து மோஸ்ட்லி வந்து சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு க்ரானிக் டிசார்டர் லைக் பிபி, ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் அந்த மாதிரி இருக்க, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொலாங்டு டிசீஸாக போகாமல் ஒரு அக்யூட் ஈவெண்ட்டாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வீசிங் பிரச்சனை வரலாம், அது அப்போவே சரியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா என்ன ஒரே பிரச்சனைனா அந்த அக்யூட் ஈவெண்ட்டாக ரொம்ப அதிகமாக வரக்கூடாது. லைக் வந்து ஒரு 6 மந்தில் ஒரு 2 எபிசோட் வருதுன்னா அந்த 2 எபிசோடு ரீசன் என்னன்னு பார்க்கணும். அந்த சைல்டுக்கு என்ன அலர்ஜன் இருக்குது, லைக் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, வீட்டில் ஏதாவது வீட்டு பக்கத்துலேயே வந்து அடுப்பு பற்ற வைக்கிறது, கிச்சன் பக்கத்தில் குழந்தையோட ரூமு, வீட்டு பக்கத்தில் கட்டட வேலைகள் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிப்பீட்டட் எபிசோடு வராமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஒரு அட்டாக் லைக் ஒரு எபிசோட் கூட வராமல் ஒரு 1 இயர் ஆஸ்துமா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி வந்து வராமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்

0: நம்ம எதுவும் பண்ண முடியாது. தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அண்ணா தம்பிக்கு இருக்குது. ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் ரிசசிவ் நிறைய சொல்லுவோம். ஸோ முதல் ஃபஸ்ட்டு பிளட் ரிலேட்டிவ் செகண்ட் பிளட் ரிலேட்டிவ்க்கு ஆஸ்மா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கும் பெருசானா பிராங்கில் ஆஸ்மான்னு சொல்கிறதுக்கு நிறைய வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பீரியாட்ரிக் ஏஜில் லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கில் பிராங்கில் ஆஸ்துமான்ற டேர்மை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். எபிசோடிக் வீசர், எபிசோடிக் வீசர்னா அடிக்கடி வர வீசர், இல்லைனா வந்து வைரல் வீசர், ஒரு எபிசோடு வரவங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ பிராங்கிலாஸ்மான்ற டேர்மே வந்து நாங்கள் வந்து 5 இயர்ஸ் கீழே இருக்க எந்த குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 5 இயர்ஸ்க்கு மேலேயும் ரிப்பீட்டட் எபிசோடு இருக்குது. நைட் எபிசோடு ஒரு மந்த்லேயும் வந்து 2-3 எபிசோட் நைட் வருது. எல்லா எபிசோடுமே பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது, ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆஸ்துமா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு லாங் டேர்ம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து சின்ன குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு வீசிங் வந்து ஸ்பான்டேனியஸாக ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பெரியவங்க அப்படி இல்லை. ஒன்ஸ் அலர்ஜன் இட்ஸ் அலர்ஜன். லைக் ஒன்ஸ் வச் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு அடலசன்ட் ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்லேருந்து பிராங்கிலாஸ்மான் லேபிள் பண்ணுறோம், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் இன் இயர் ஆர் 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு எபிசோடாச்சும் வந்துடும். பட் ஆனால் பீரியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படி கிடையாது. நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், கண்ட்ரோலரும் கொடுக்குறோம், ரிலீவரும் கொடுக்குறோம், மதரும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸார்டர் போகாமல் ஒரு லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் போகாமல் ஒரு அக்யூட்டாகவே சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே சார். ஓகே, நேர்களே வீசிங் குறித்து நம்ம கூட சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா டயல் பண்ணுங்க 2271760 2275330 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சார் தொடர்ந்து பேசுவோம் சிறிய விளம்பர இடைவெளிக்கு.
0: தேங்க்யூ.
2: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நேரடியில் இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நிமோனியாக்கும் வீசிங்க்கும் உள்ள கம்யூனிகேஷன் என்ன சார், தொடர்பு என்ன?
0: ஸோ நிமோனியா வேற, வீசிங் வேறு. நிமோனியா வந்து ஒரு ஆர்கானிக் டிசார்டர். லைக் ஒரு லங்கில் ஒரு பார்ட் ஆஃப் லங் மட்டும், லங்கில் நிறைய லோபில்ஸ் இருக்குது, நிறைய பார்ட் இருக்குது, அதில் ஒரு இடத்துல மட்டும் நீர் தங்கியிருக்கு. இன்ஃபெக்ஷனால் அந்த இடத்த நீர் கட்டியிருக்கு, நீர் தங்கியிருக்கு, சம்டைம்ஸ் வந்து சீல் கூட பிடிக்கலாம். தட் இஸ் நிமோனியா. நிமோனியா வந்து நிமோனியா நிறைய டைப் இருக்குது. லோபுலார் நிமோனியா, கன்சாலிடேட்டட் நிமோனியா, ஃபைப்ரோசிஸ் நிமோனியா, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நிமோனியான்றது வந்து லங்கில் ஒரு பார்ட் அஃபெக்ட் ஆகுறது. பட் ஆனால் வீசிங்கிறது வந்து ஹோல் லங்லையுமே அந்த காத்து போகிற பிரச்சனை இருக்குது. ஹோல் லங்லையுமே காத்து போகிற பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் வந்து வீசிங்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து வீசிங்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா. நிமோனியான்றது வந்து ஒரு லங்கில் ஒரு குறிப்பிட்ட இடம் அஃபெக்ட் ஆகுறது. வீசிங் வந்து மொத்த லங்குமே வந்து அஃபெக்ட் ஆகுறது தான் வீசிங்.
1: ஓகே சார். வயிற்று அமிலம் GERD அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட அதிகரிப்பு வந்து வீசிங்கை தூண்டுமா?
0: கண்டிப்பாக தோண்டும். மைக்ரோ ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். GERD என்பது என்னன்னா, உணவு குழாயும் சுவாச குழாயும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரெண்டுமே. ஸோ வந்து உணவு குழாயிலிருந்து அந்த அமிலம் வந்து ஆஸ்பிரேட் ஆகி உணவு சுவாச குழாய்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி சுவாச குழாய்க்கு போகும்போது அந்த அமிலம் வந்து லங்கில் ரியாக்ட் ஆகி வீசிங்காக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது முக்கியமாக வந்து டாட்லர், யங் ஏஜ், இன்ஃபென்ட்னு சொல்லுவோம், 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு இந்த GERDனால வர இது ரொம்ப அதிகம். பட் ஆனால் பெரியவங்களுக்கும் வரும். பட் ஆனால் வந்து 1 இயர் to 3 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு மைக்ரோ ஆஸ்பிரேஷன் வழியாக இந்த GERD ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு உணவு குழந்தை சுவாச குழந்தை ரொம்ப சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால இது ரெண்டுமே வர்றதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கு.
1: ஓகே சார். வீசிங் இருக்கிறவங்களுக்கு ஏன் சார் குளிர்காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக வர்றது காரணம் என்ன?
0: நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த சீலேரி மசில்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ நம்ம குளிர்காலத்துலேயும் இந்த கோல்டு ஆப்ஜெக்ட் சாப்பிடும் போதும் வெளியே இருக்க டெம்பரேச்சர் சுவாசக்குழாயாக வெளியே இருக்க டெம்பரேச்சர் உள்ளேயும் போகும், மூக்குலேயும் போகும், எல்லாமே போகும். சப்போஸ் வந்து இந்த குளிரான ஆப்ஜெக்ட் சாப்பிடும் போது அந்த சிலேரி மசில்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆகிடும், பக்கத்துலேயே இருக்கும். ஸோ சிலேரி மசில்ஸ் எல்லாம் பேரலைஸ் ஆகணும் வந்து மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து சிலேரி மசிலில் டெபாசிட் ஆகிடும். பட் ஆனால் சிலேரி மசில் பேரலைஸ் ஆகிருக்கிறதுனால டஸ்ட் எல்லாம் எதுவும் வெளியே ஏற்றாமல் உள்ளே இருந்து திருப்பி அலர்ஜியை தூண்டி திருப்பி வீசிங்காக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே ஓகே சார். நாள்பட்ட இருமல் இருக்குல்ல சார், அது வந்து வீசிங்காக மாறுமா?
0: இரும்பல் வீசிங்காக மாறுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து

0: குழந்தைக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி டே நைட் சிம்டம்ஸ், அந்த இரும்பலே வந்து நைட் மட்டும்தான் இருக்குது. க்ரானிக் காஃப்க்கும் வந்து நிறைய காசு இருக்கலாம், லைக் வந்து அப்பர் ஏர்வே அப்செக்ஷன், பாப்பாவுக்கு வந்து பட்டாணி கடலப்பயிறு அந்த மாதிரி எதாவது சாப்பிடும் போது அது ஏதாவது இப்போ எங்கேயே போய் லாஜாக இருக்கலாம், அதனால க்ரானிக் காஃப் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அது உள்ளே போய் லாஜாக இருக்கலாம், அதனால் அதனால் இரும்பல் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கலாம். ப்ரோங்கைக்ரைடிஸ்னு சொல்லுவோம், அதனால கூட சம்டைம்ஸ் இரும்பல் அதிகமாக இருக்கலாம். டிபி, காச நோய் அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட வந்து இரும்பல் அதிகமாக வரலாம். பட் ஆனால் வந்து எல்லா இரும்பலும் வீசிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீசிங் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து டே நைட் டியூரேஷன் வேரியேஷன் இருக்கும், டையூரினல் வேரியேஷன் ஆஃப் காஃப்னு சொல்லுவோம். பகல் இரும்பலுக்கும் நைட் இரும்பலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வீசிங்னு சொல்லுவோம். எல்லா இரும்பலும் வீசிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: சரி சார். அப்புறம் சளி பிடிக்கிறது வைரஸ் தொற்று காரணமாக வந்து வீசிங் வருது இல்லை, அது வந்து ஆபத்தானதா?
0: கண்டிப்பாக எந்த வைரஸ் தொற்று வீசிங்காக வர்றது எல்லாமே ஆபத்தானது தான். ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு வீசிங் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி ஏர்வே அப்செக்ஷன், வீசிங்கிறதே வந்து ஏர்வே அப்செக்ஷன். ஃபஸ்ட்டு ஏர்வே அப்செக்ஷன் என்ன ஆகும்னா, குழந்தைக்கு மூச்சோட சிரமம் அதிகமாகும். மூச்சோட சிரமம் அதிகமாகும் போது ஹைபாக்சியான்னு சொல்லுவோம். ஹைபாக்சியான்றது வந்து ரெடியூஸ் ஆக்சிஜன் ஆக்சிஜன் அளவு பிளட்டில் இருக்காது. பிளட்டில் வந்து ஆக்சிஜன் அளவு கம்மியாகும் போது மெட்டபாலிசம் எதுவும் நடக்காது, வலி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. குழந்தை பால் குடிக்காமல் போகுது, சோர்வு அடையுது, ஷாக்குக்கு போகிறது, ரத்த ஓட்டம் கம்மியாகிறது, பிபி கம்மியாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஒன்ஸ் குழந்தைக்கு மூச்சோட சிரமம் ஆகுது, வேகமாக மூச்சு விடுறாங்க, மூச்சோடமும் அள்ள தூக்குது அப்படின்ற பிரச்சனை வரும்போது உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக மூச்சுத்தண்டல் இருக்கும் போது குழந்தைக்கு அள்ளு தூக்குது பார்த்த உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த மருத்துவராக வேணால் போய் அணுகலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க நீங்கள் இன்னொரு டிசைட் பண்ணும், இல்லை குழந்தைக்கு இரும்பல் சளி இருக்குது நல்லதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தை ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சீரியஸான பேருக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டோடைய பார்ட்டும் வந்து ரொம்ப அதிக நேரம் இருக்கும். லைக் 2-3 டேஸ் வந்து மிஷினில் வைக்கிற மாதிரி இருக்கும், 2-3 டேஸ் வந்து நெபிலைசேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து
1: ஓகே. நேர்லே நம்ம கூட டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீசிங் தொடர்பான சந்தேகங்களுக்கு டயல் பண்ணுங்க 0413 நம்பர், வெளியூர் நேயர்கள் சேர்த்து டயல் பண்ணுங்க 2271760, 2275235 அப்படிங்கிற நம்பருக்கு.

0: தொடர்ந்து பேசலாம் சார். வீசிங் தான் கன்ஃபார்ம் பண்ண என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும்?
1: இந்த லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் த்ரீ மூணு வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு பரிசோதனைலாம் எதுவும் இல்லை. லைக் ரிவீசிங்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லைக் ஸ்பைரோமெட்ரி, பீப்பர், அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ மீட்டர், அந்த மாதிரி எந்த பரிசோதனையும் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி பரிசோதனை எதாவது பண்ணணும்னா குழந்தை வந்து அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுறது. ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே பண்ணலாம், ஸ்பைரோமெட்ரி பண்ணலாம், ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே எல்லா டெஸ்ட்டுமே பண்ணலாம். பட் ஆனால் லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் வீசிங் லேபிள் பண்ண மாட்டோம், இது லெஸ் தென் த்ரீ இயர்ஸில் மேபி அக்யூட் இவெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வீசிங்க்கு மருந்து மட்டும் கொடுப்போம், மருந்து கொடுத்து வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் இருந்த குழந்தைங்களுக்கு ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து அது கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். ஸ்பைரோமெட்ரி ஸ்பைரோமெட்ரி ஒன்று மட்டும் போதும் குழந்தை வீசிங் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அது வந்து ஒரு ஃப்ளோ மீட்டர் மாதிரி கிராஃப், அதை வந்து எவ்வளோ காற்று உள்ளே இழுக்கிறீங்க எவ்வளோ காற்று வெளியே விடுறீங்க. ஸோ உள்ளே விடுற காற்றும் இழுக்கிற காற்றும் உள் வெளியே விடுற காற்றும் ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் உள்ளே விடுற காற்று அதிகமாக இருக்குது, வெளியே விடுற காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு அப்செக்ஷன் இருக்குது. உள்ளே காற்று நல்லா போகுது, வெளியே வரும்போது காற்று கம்மியாக வருது. ஸோ வந்து சம் எங்கேயோ ஒரு அப்செக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு டெஸ்ட் போதும் குழந்தைக்கு வீசிங் தொந்தரவு இருக்கா, ஆஸ்துமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு.
0: ஓகே சார், செஸ்ட்டில் எக்ஸ்ரே எடுப்பாங்க வீசிங்னு போனோம்னா அதோட நோக்கம் என்ன சார்?
1: ஸோ எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து டிஃபரென்ஷியல் டயக்னோசிஸ், லைக் வீசிங் தானா, சம்டைம்ஸ் நிமோனியாவும் நான் சொல்கிற எல்லா சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இது வீசிங் மாதிரியே ப்ரெசென்ட் ஆகும். ஸோ வீசிங்கா நிமோனியாவான்னு சம்டைம்ஸ் டாக்டர்ஸ்க்கு இதாகும். ஆனால் கிளினிக்கலாக சில இதெல்லாம் சில சிம்டம்ஸ்லாம் ஆகும். ஃபீவர், வீசிங்கில் ஃபீவர் வராது, மோஸ்ட்லி ஃபீவர் 90% ஃபீவர் இருக்காது வீசிங்னால. ஸோ சப்போஸ் அது கூடவே நிமோனியா காய்ச்சலும் இருக்குது அப்படின்றது பட்சத்தில் ஜுரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுரம் இருக்கும் போது வீசிங்கும் இருக்குது அப்படின்னா வீசிங்கா இல்லை நிமோனியாவான்னு பார்க்கறதுக்காக எக்ஸ்ரே நிற்பாங்க. ஸோ எக்ஸ்ரேயில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்செக்ஷன் இருக்கும் வீசிங்கில், அப்செக்ஷன் இருக்கும் போது லங் வால்யூம் கொஞ்சம் பெருசாகும், லங் வால்யூம் கொஞ்சம் பெருசாகும், காற்று உள்ளே தங்க லங் வால்யூம் பெருசாகும். எக்ஸ்ரேயில் லங் கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் லங்காக தெரியும். அது ஒன்று மட்டும் தான் டிஃபரென்ஷியல் டயக்னோசிஸ். அது மெயினாக எக்ஸ்ரே எடுக்கிற ஃபங்க்ஷன் வேலை என்னன்னா வீசிங்

0: இல்லை நிமோனியா காய்ச்சலும் சேர்ந்து இருக்கா, இல்லை வந்து அப்பர் ஏர்வே அப்செக்ஷன் லைக் தொண்டைக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான். ஸோ வேற எதுவும் எக்ஸ்ரே வச்சு டிஃபைன் பண்ண முடியாது.
1: ஓகே சார், வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பிளட் டெஸ்ட் வச்சு அலர்ஜியை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பாக பண்ணலாம், பட் ஆனால் வந்து ப்ரூவன் அலர்ஜி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து பேபிக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, பேபிக்கு ஸ்கின் அலர்ஜி, காண்டாக்ட் அலர்ஜி, அரிப்பு தொற்று, காலில் அடுக்கு தும்பல், இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் அலர்ஜிக் டெஸ்ட் பண்ணி ப்ரூவன் பண்ணுன்ற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்காது. சில சம்டைம்ஸ் ஜென்டிக்கலாகவே வீசிங் இருக்கும், சில பேருக்கு ஜென்டிக்கலாக நான் ஜென்டிக்கலாக வீசிங் இருக்கும். ஸோ அலர்ஜிக் ஹிஸ்ட்ரி கேட்போம் எல்லாருக்கிட்டையுமே, ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி. சில பேருக்கு வந்து வீசிங்கோட சேர்ந்து தோலில் நாமல் மாதிரி இருக்கும், அரிப்பு சின்ன சின்ன சின்னதாக வந்து புளி புளியாக இருக்கும் அரிப்பு மாதிரி, அது கூட வீசிங் வரும். சில டைமில் ஃபுட் அலர்ஜி வரும், பர்டிகுலர் ஃபுட் சாப்பிடும் போது சைல்டுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் தொந்தர் வரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் அலர்ஜி டெஸ்ட் பண்ணலாம், எல்லா குழந்தைக்கும் அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
1: ஓகே சார், அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற போலன் அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து வீசிங்கை வந்து தூண்டுமா சார்?
0: கண்டிப்பாக போலன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன், போலன் ரியாக்ஷன். போலன் போலன் ரியாக்ஷன் வந்து மகரந்த சேக சொல்லுவோம், இது பூக்கு பூக்கும் அந்த செடிக்கு நடுவில் பட்டாம்பூச்சியில், அதோட மெயினோட ஃபங்க்ஷன் நம்ம லங்ஸில் வந்து சீலியாக் மசில்னு சொன்னேன், அது வந்து ஒரு 5 mm 10 mm இருக்க டஸ்ட் பார்ட்டிக்கலை கண்டிப்பாக ரிமூவ் ஆகும், ரிமூவ் பண்ணிடும். பட் ப்ராப்ளமே அந்த 5 mm கீழே போகிற டஸ்ட் பார்ட்டிக்கல் அதை வந்து இந்த சீலியாக் மசிலால் பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அது போய் டெபாசிட் ஆகும், அதுதான் நாங்கள் போலன் சொல்லுவோம். போலன் டஸ்ட்டு, போலன் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி போலன்னு எல்லாமே இருக்கு. ஸோ வந்து அந்த சைஸ் 5 mm கீழே போகிற இதை வந்து சீலியக் மசாலா பிளாக் பண்ணவே முடியாது. ஸோ அது அப்போ மட்டும்தான் அந்த அந்த டெஸ்ட் பார்ட்டிக்கல் லங்ஸில் போய் லார்ஜ் ஆகிடும், அப்போ வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை தூண்டும். அந்த அலர்ஜிக்ஷன் தூண்டும் போது குழந்தைக்கு வீசிங் வரும். ஸோ அதனால் வந்து இதுதான் மெயின் ரீசன், வீசிங் இருக்க குழந்தைங்க வீட்டில் பெட்ஸ் வளர்க்கக்கூடாது, மரம் செடி, பூக்கள் விடுற செடி லைக் வந்து சாமந்தி பூச்செடி, அந்த மாதிரி வந்து பூக்கள்லேருந்து மகரந்த சக்கி வர மாதிரி செடிகள்லாம் வளர்க்கக்கூடாது. முக்கியமாக வந்து நாய்ப்பூனை, அந்த நாய்ப்பூனைங்களோட முடி வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும், அதனால் வந்து அதுவும் வளர்க்கக்கூடாது.
2: புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட வீசிங் பிரச்சனைகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். குளிர்காற்று அப்புறம் காலநிலை மாற்றம் வந்து எப்படி வீசிங்க பாதிக்குது சார்?
0: இந்த சீலியரி மசில் தான் மோதல், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த கிளியரன்ஸ் ஃபஸ்ட்டு, அந்த சீலியரி மசில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கணும் லைக் ப்ரெஷ் மாதிரி. அந்த சீலியரி மசில் வந்து அந்த சுவாசக்குழாய்க்கு ஓரத்தில் இருக்க ஒரு ப்ரெஷ் மெட்டீரியல் மாதிரி. ஸோ எந்த டஸ்ட் பார்ட்டிக்கலும் அது கூட வந்தாலும் அந்த ப்ரெஷ்ட்டு கொஞ்சமாக ஆக்ட் ஆகி எல்லா டஸ்ட் பார்ட்டிக்கலையும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ அது கிளியர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே நம்ம கோல்டாக சாப்பிட்றது, கோல்டாக சுவாசிக்கிறது, மழையில் நனையிறது, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உஷ்ணத்தை ரொம்ப கம்மி பண்ணும் போது சீலியரி மசில் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ சீலியரி மசில் ஆக்டிவிட்டி கம்மியானால் இந்த வீசிங் வரும்.
1: சார் நம்ம கூட ஒரு நேயர் லைனில் வராங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்,
1: பண்ருட்டிலிருந்து யார் பேசுறீங்க சார்?
3: டாக்டர் பேசுறாங்க, வீசிங் இத பத்தி அதுக்குதானே ஓடுது?
1: ஆமா சார், டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம்.
3: பண்ருட்டி பக்கம்.
0: ஹலோ சார், சொல்லுங்க சார், நான் டாக்டர் தான் பேசுறேன்.
1: உங்களோட சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார்.
3: வணக்கம் சார், நான் முத்தரசங்க பத்திரம் பேசுறேன், கடலூர் மாவட்டம்.
1: ஓகே சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க.
3: எங்க வீசிங் ப்ராப்ளம் 25 வருஷமா இருக்கு மேடம்.
0: உங்களுக்கு இருக்குங்களா?
3: 25 வருஷமா இருக்க சுடு தண்ணி சாப்பிடுறேன்.
0: சரி ஓகே, என்ன மாதிரி மெடிசன்லாம் எடுத்துட்டு வரீங்க? என்ன மாதிரி மெடிசன்லாம் எடுத்துட்டு வரீங்க 25 வருஷமா?
3: நாங்க டாக்டர் கிட்ட போற மாத்திரை சாப்பிடும்போது எல்லாம் இருக்கு. அப்புறம் திரும்ப மூச்சு வாங்குது, 5 தொந்தரவா இருக்குது.
0: சரி ஓகே, 25 வருஷமா டெய்லி மருந்துகள் எடுக்கிறீங்களா இல்ல சிம்டம்ஸ் வரும்போது மட்டும் மருந்துகள் எடுக்கிறீங்களா?
3: திணறும் போது வரும்போது போய் இன்ஜெக்ஷன் மாத்திரை சாப்பிடுவோம்.
0: சரி ஓகே. நீங்கள் வந்து பஃப் புகை மருந்து எடுத்துருக்கீங்களா, பஃப் மருந்து யூஸ் பண்ணுறீங்களா வீட்டில்?

0: நீங்கள் வந்து அந்த அலர்ஜிக்கு ரியாக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் பண்ணணும். வீட்டில் வீடு எந்த மாதிரி வீடு, கல் வீடா, கூரை வீடா, ஓட்டு வீடு, வீடு வீடு
1: வீடு மெத்த வீடு
0: வீடு எப்பயுமே வந்து பெருக்க கூடாது, மாப் தான் போடணும். ஹலோ ஹலோ வீடு எப்பயுமே பெருக்க கூடாது, மாப் மட்டும்தான் போடணும், சமயக்கட்டு பக்கம் போக கூடாது. வீட்டு எப்பயுமே வீட்டை பெருக்க கூடாது, அதுதான் மெயின். மாப் தான் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு நீங்கள் போடுற பெட்ஷீட்டு, தலைக்காணி, அது எல்லாத்தையும் வந்து 2 days once துவச்சி போடணும். பெட்ஷீட் வந்து ரொம்ப மொத்தமான பெட்ஷீட்டாக இருக்கும், அதில் மெல்லிசான பெட்ஷீட்டாக இருக்கணும், சரிங்களா? அப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும், ஏர்லி மார்னிங் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும், லேட் நைட் ட்ராவலும் அவாய்ட் பண்ணிக்கணும். மூச்சு வாங்கி நீங்கள் வந்து சுவாச பிரச்சனை இருக்கும்போது மூச்சு வாங்க புரியல,
1: வாரத்தில் ஏறமுல்ல, ஒரு மெத்தபடி ஏறமுல்ல, மெத்தபடி என்ன மூச்சு இருக்குது?
0: அதான் மெத்தபடி ஏறும்போது மூச்சு இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எக்கோ இது வரைக்கும் ஹார்ட் ஸ்கேன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா
1: சார்?
0: இதயத்துக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கீங்களா?
2: சொல்லுங்க
0: மேடம். நான் டாக்டர் தான் பேசுறேன்.
3: என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, கிட்டத்தட்ட 5 வருஷமா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு இப்ப 67 ஆகுது. குளிப்பிட்டு இந்த மழைக்காலம் குளிர்காலம் அவங்களுக்கு சுவாச பிரச்சனை அப்படிங்கறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு பஃப் மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்த இவங்க அதை இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணலாம், இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறது எப்படி இருக்கணும், இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ரெண்டாவது கேள்வி வந்து இந்த ஆஸ்துமா நோயான பிரச்சனைகள் ஹெரிடிட்டரியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? அப்புறமா அதற்குரிய இந்த நவீன சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் உங்க ஆன்சர்ஸ்ல ரேடியோல கேட்டுக்கிறேன்.
2: ஓகே சார், தேங்க்யூ சார். நேயர் கேட்டதுக்கான பதில் நம்ம சொல்லிடலாம்.
0: ஹலோ, நேயர் கேட்ட மாதிரி முதல்ல வந்து சுவாச ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டாங்க, அவங்க சுவாச பிரச்சனைக்கு ஒரு லாங் டர்மாக ஒரு ட்ரீட்மெண்ட், 60 வயசாகுது, 5 வயசாக ட்ரீட்மெண்ட் எடுத்து 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து கண்ட்ரோலர் ரிலீவர் கொடுப்பாங்க. ஸோ இந்த சீசனல் வேரியேஷன் வீசிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். மழைக்காலங்களில் வீசிங் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ வந்து கண்ட்ரோலரும் சேர்த்து ரிலீவரும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கணும். பஃப் ரெண்டு வகையான ஸ்டீராய்டு அண்ட் நான் ஸ்டீராய்டு இருக்குது. ப்ரோங்கோடைலிட்டஸ் ஒன்று கொடுப்போம், ஸ்டீராய்டு ஒன்று கொடுப்போம். ஸ்டீராய்டு வந்து ஒரு 3 months கண்டினியூவாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிலீவரோட சேர்த்து கண்ட்ரோலரும் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோலர் வந்து ஸ்டீராய்டு, ரிலீவர் வந்து ப்ரோங்கோடைலிட்டஸ், ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து இடைக்குறிப்பு, முக்கியமாக வந்து இடைக்குறிப்பு பண்ணணும். கோல்டான ஆப்ஜெக்ட் எதுவும் சாப்பிடக்கூடாது, சுகர்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து வீட்டை எப்பயுமே பெருக்கக்கூடாது, மாப் மட்டும் தான் போடணும். டஸ்ட் பார்ட்டிக்கலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லைக் முன்னாடி நம்ம பேசுகிற மாதிரி போலன் டஸ்ட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங், லைக் சீசனல் டைமில் ஏர்லி மார்னிங் ட்ராவல் அண்ட் முக்கியமாக லேட் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும்.
2: ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரிலே நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ டாக்டர். நம்ம கூட டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். பர்ஃப்யூம்ஸ் அப்புறம் கடுமையா அந்த நாற்றம் இதெல்லாம் வந்து வீசிங் நோயாளிகளை பாதிக்குமா?
3: கண்டிப்பா பிராங்கோஸ்பாசம் சொல்லுவோம், கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். ஹெவி ஹெவி லைக் பர்ஃப்யூம்ஸ் இல்ல வந்து ஏதாவது துர்நோற்றம் ஆகும், சிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், நம்ம ஹார்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், பிபி கொஞ்சம் லைட்டா ரைஸ் ஆகும். அது வந்து என்ன ஆகும்னா உள்ள இருக்க சுவாச குழாய் போய் வந்து சுருக்கி விட்டுரும். ஸோ அப்போ வந்து வீசிங் ட்ரிகர் ஆகிடும். ஸோ இது எல்லாருக்கும் வரும். நம்மளே வந்து சிம்பிளா வந்து ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு துர்நாற்றம் இல்ல வந்து ஹெவி பர்ஃப்யூம்ஸ் வந்துச்சுன்னா மொதல் நம்ம பண்ற வேலையை இரும்பல் தான். அந்த இரும்பலுக்கான மெயின் ரீசன் பிராங்கோஸ்பாசம். ஸோ ஆனா வீசிங் இருக்கிற வீசிங் இருக்கிற ஆல்ரெடி வீசிங் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வீசிங்காவே வந்துடும். ஸோ நம்மளுக்கு காஃப் ரிஃப்ளெக்ஸா வரும், அவங்களுக்கு வீசிங்கா வந்துடும். இதான் சரி. ஸோ மெயின் பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் பிராங்கோஸ்பாசம். அதனால வீசிங் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெவி பர்ஃப்யூம் ஸ்மெல் இதெல்லாம் வராம இருக்கிறது, யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது.
2: ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
0: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: சார் தொடர்ந்து பேசுவோம், ஃபுட் அலர்ஜி காரணமாக வீசிங் வருமா சார்?
3: கண்டிப்பாக ஃபுட்டு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு வீசிங்கில். ஸோ வந்து எல்லா ஃபுட்டும் எல்லாருக்கும் அலர்ஜி, அதுதான் மெயின். சில பேர் வந்து சில பேருக்கு சில ஃபுட் அலர்ஜியாக இருக்கும், அது எல்லாருக்கும் அலர்ஜின்னு வந்து சொல்லி காமனாக ஒரு ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். லைக் வந்து குழும பொருள்னு இது சம்திங் சொல்லுவாங்க பாட்டிக்கெல்லாம், குழும பொருள் கொடுக்கக்கூடாது வீசிங் வரும். குழும பொருள் என்ன சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் வந்து கீரையை குழும பொருள்னு சொல்லிடுவாங்க, சில கீரைலாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி. அதனால் குழந்தைக்கு கிடைக்கிற நியூட்ரிஷனும் கிடைக்காது. ஃபுட் அலர்ஜி ஃபஸ்ட்டு ஃபுட் கொடுங்க, அந்த பர்டிகுலர் ஃபுட் பர்டிகுலர் சைல்டுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் எதாவது காஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணலாமா ஆனாமான்னு உங்கள் மருத்துவரோட ஆலோசனை செஞ்சு அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃபுட்டுமே வந்து எந்த அலர்ஜியும் காஸ் பண்ணாது. வீசிங் பற்றி பேசும்போது முக்கியமாக வந்து சுகர்ஸ், ப்ளைன் சுகர்ஸ், ஸ்வீட்ஸு, சாக்லேட் இதனால கண்டிப்பாக வீசிங் வரும். மற்றபடி சில பேர் கத்திரிக்காய், அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுமையான பொருள்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: அரியாங்குப்பத்துல இருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே, உங்க சந்தேகங்களை கேளுங்க சார்.
3: வணக்கம் கணேசன், டாக்டர் பேசுறேன், சொல்லுங்க.
6: வணக்கம் டாக்டர். அதாவது எங்க குழந்தைக்கு, எங்க வீட்டு குழந்தைக்கு 1 இயர்ல வந்து வீசிங் இருந்து டாக்டர், அது வந்து தொடர்ந்து 2 வயசுல இருந்து அள்ளு தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாவே இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் 3வது வருஷம், 4வது வயசு, இப்ப 7வது வரைக்கும், 7 வயசு வரைக்கும் அது இருக்குது டாக்டர். இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து கொஞ்சம் 3 டேஸ் நல்லா தான் இருக்கும், அப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க, இந்த இதெல்லாம் வைப்பாங்க, புகையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு. இப்ப என்னக்கா லாஸ்டா தொடர்ந்து இருந்ததுனால பப்பு வைக்க சொன்னாங்க டாக்டர், தோட்டக்காப்ப அந்த வச்சுட்டு 3 மந்த்ஸ் வந்து பண்ண சொன்னாங்க. அதை பண்ணிட்டோம், அப்ப வந்து மறுபடியும் கொஞ்சம் மூச்சு இதெல்லாம் சளி இருந்ததுனால மூச்சு தண்ணி லைட்டா இருந்ததுனால அஸ்தலின் கொடுக்க சொன்னாங்க ராஜிகாரத்துல. இப்ப அஸ்தலின் கொடுத்த பிறகு ஒரு 2 வீக்ஸ் கொடுத்தோம், ஓகே ஆயிடுச்சு டாக்டர். இப்ப வந்து திடீர்னு கொஞ்சம் சளியும் அதுவும் இருக்கு. இப்ப போனது வீசிங் இல்ல, பட் வந்து நீங்க

0: தொடர்ந்து இப்ப பியூடுஹாட் பஃப வைக்கிறத வந்து தவிர்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப இதா இருந்தாலும் வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்றதுல என்னன்னா, அஸ்தலின் வந்து நீங்க ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா தான் நீங்க யூஸ் பண்ணணும், பட் அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது மாதிரி அந்த டாக்டர் சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி அஸ்தலின் வந்து நாங்க டேப்லெட்டாவே எப்பப்பெல்லாம் வென்னவர் வந்து இது வீசிங்க இருந்தா நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அதே மாதிரி சொன்னாங்க டாக்டர், எமர்ஜென்சி இருந்தா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க டாக்டர். அப்புறம் அது வந்து எப்ப இன்னொன்னே ஒரு டாக்டர், இந்த வீசிங்க்கு அவருக்கு வந்து அடிக்கடி வருது, என்னதான் பியூர் ஹார்ட் கொடுத்தாலும் அந்த கோல்டு வருது டாக்டர். அவனுக்கு வந்து வேற யாராவது ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து தவிர்க்க வேண்டியதுலாம் நீங்க சொன்னீங்க, நான் பார்த்துட்டேன், தூசுகள்லாம் மாசுகள்லாம் தவிர்க்கணும்னு சொன்னீங்க, ஸ்வீட் ஐட்டம்ஸ் காலையில ஏர்லி மார்னிங் நைட்டும் போறதெல்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பாட்டுல எது வந்து அவனுக்கு சேர்த்தாக்கா அந்த இது கிடைக்கும்?
1: நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த சால்பிட்டமால் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை? ஹலோ, சால்பிட்டமால்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரிலீவர் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து சால்பிட்டமால்னா என்ன, பியூடிகார்டுனான்னு தெரிஞ்சுக்கோங்க. பியூடிகார்டு வந்து ஒரு கண்ட்ரோலர், சால்பிட்டமால் வந்து ஒரு ரிலீவர். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து ஒரே ரெண்டுமே ஒன்று கிடையாது. சால்பிட்டமால் யூஸ் பண்ணணும், அது எப்பப்போலாம் சிம்டம்ஸ் அதிகமாகுதோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அக்காடிக்டிவ் ப்ரோட்டோக்கால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வீசிங் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணணும். 3 மந்த் யூஸ் பண்ணணும். உங்கள் குழந்தைக்கு 7 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக 7 வயசு அப்போ தான் ஆகிடுச்சுன்னா ஸ்பைரோமெட்ரின்ற டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்பைரோமெட்ரிக் டெஸ்ட் இல்லைனா பண்ணலைன்னா உங்கள் டாக்டரை பண்ண சொல்லுங்கள். ஸ்பைரோமெட்ரிக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு ஆஸ்துமா இருக்கா இல்லையான்னு உங்கள் ட்ரீட்மெண்ட்டே சேஞ்ச் ஆகும். அது கூட வந்து மீடியம் செயின் இன்ஹேலர் லாபா நிறைய இருக்குது. லாங் செயின் லாங் ரொம்ப நாள், லைக் ஒரு பஃப் அடித்தாலே ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக வருது, எவ்வளோ எபிசோடு இருக்குது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் அக்கார்டிங் டு ஸ்பைரோமெட்ரி நீங்கள் கண்டிப்பாக ஸ்பைரோமெட்ரி பண்ணி ஆகணும். 7 வயசு ஆகிடுச்சுனாலே கண்டிப்பாக. உணவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் சாப்பிட எல்லா உணவும் கொடுக்கலாம். முக்கியமாக சுகர்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க, பிஸ்கெட்ஸ் கம்மி பண்ணிக்கணும், பிளைன் சுகர்ஸ் கம்மி பண்ணிக்கணும். சாப்பாடு ஐட்டமை பொறுத்தவரை கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்டு கொடுக்கக்கூடாது, எண்ணெய் பொருட்கள், எண்ணெயில் பொரித்தது, அப்புறம் வந்து காரம் அதிகமாக இருக்க பொருட்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னு போதும். பர்டிகுலர் ஃபுட் அலர்ஜி எதுவும் கிடையாது. ஏதாவது ஃபுட் கொடுத்து பாருங்கள், கொடுத்து பார்க்க இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஃபுட் கொடுத்தா அலர்ஜி இருக்குது, லைக் ஃபுட் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் டே இல்லை அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அலர்ஜி வருது, வீசிங் வருது அப்படின்னா அந்த ஃபுட் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா ஃபுட்டும் கொடுக்கலாம் நீங்கள்.
2: ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம்.
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நம்ம கூட நேரலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். அப்புறம் இன்ஹேலர் எடுக்கும்போது செய்யக்கூடாத தவறு என்ன சார்?
1: இன்ஹேலர் எடுக்கும்போது காம்ப்ளைன்ஸ் சொல்லுவோம், முக்கியமாக வந்து ஒழுங்கான செயல்முறையோட எடுக்கணும். குழந்தையோட ஏஜ் ஃபேக்டர், குழந்தை எப்படி அதை எடுக்கிறாங்கன்ற பொறுத்து நிறைய டைப் ஆஃப் இன்ஹேலர் மார்க்கெட்டில் இருக்குது. மருத்துவரும் அந்த டைப் ஆஃப் இன்ஹேலர் தான் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் கொடுப்பாங்க. பிளைன் இன்ஹேலர், இன்ஹேலர் வித் மாஸ்க், இன்ஹேலர் வித் ஸ்பேசர், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ குழந்தை லைட் லெஸ் தென் 2 இயர்ஸ் இல்லை உள்ள குழந்தைங்களுக்கு வித் மாஸ்க், இன்ஹேலர் ஸ்பேசர் வித் மாஸ்க் அதோட தான் கொடுக்கணும். பெயின் இன்ஹேலர் கொடுக்கக்கூடாது, உங்கள் மருத்துவரும் அதை ஆலோசிக்க மாட்டார். அப்புறம் கொஞ்சம் 2 வயசுலேருந்து 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்பேசர் மட்டும் கொடுக்கலாம், மாஸ்க் இல்லாமல். 5 வயசுக்கு மேலே வெறும் பிளைன் இன்ஹேலர் கொடுக்கலாம். அந்த இன்ஹேலர் கொடுக்கும்போது முக்கியமாக வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம பஃப் அடிக்கும் போது காற்று எந்த பக்கமும் லீக் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் டைட் சீல்டு ஆகிருக்கணும். பஃப் அடிச்சுட்டு உடனே வந்து எடுத்துடக்கூடாது, மினிமம் 10 செகண்ட்ஸ் ஆச்சு பாப்பா வந்து அதில் மூச்சு விட்டு விட்டு எடுக்கணும். ஸோ அது இதெல்லாமே பண்ணணும். பஃப் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வாயை வாஷ் பண்ணணும். நீங்கள் ஏன்னா வந்து ஒரு இன்ஹேலர் வந்து கண்ட்ரோலர்னு சொல்கிறோம், இன்னொரு ரிலீவர்னு சொல்கிறோம். கண்ட்ரோலர் வந்து ஸ்டீராய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஓரல் அல்சர், ஓரல் வாயில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, வாயில் வெள்ளப்புண் வர்றது, கேண்டிடியல் இன்ஃபெக்ஷன் வர்றது, அந்த மாதிரிலாம் வர்றதுக்காக ரொம்ப அதிகமான காரணம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டி பஃப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வாயை வந்து வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒன்ஸ் இன் அ டே ஆர் ஒன்ஸ் இன் அ டே வந்து மவுத் வாஷ் கூட யூஸ் பண்ணுங்கள்.

0: ஓகே சார், வீசிங்க்கு மெடிசன்ஸ் டெய்லி எடுத்துக்கணுமா சார்? அது வந்து முழுசாக க்யூர் பண்ண முடியுமா குழந்தைங்களுக்கு?
1: கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு முழுசாக க்யூர் பண்ண முடியும். டெய்லி மெடிசன் எடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து டே நைட் சிம்டம்ஸ் வச்சு, லைக் வந்து ஒரு வீக்லேயே வந்து 6 நைட் சிம்டம்ஸ் வருது, 4 டே சிம்டம்ஸ் வருது அப்படின்னா அவங்க பர்சிஸ்டன்ஸ் ஆஸ்மாவில் வருவாங்க. சிவியர் பர்சிஸ்டன்ட், மாடரேட் பர்சிஸ்டன்ட் ஆஸ்மா, மைல்டு பர்சிஸ்டன்ட் ஆஸ்மா, சிவியர் பர்சிஸ்டன்ஸ் ஆஸ்மா. ஸோ நைட் எபிசோட் அதிகமாக இருக்குது அப்படின்னா சிவியர் எபிசோட், நைட் எபிசோட் கம்மியாக இருக்குன்னா மாடரேட் ஆஸ்மா, நைட் எபிசோடே இல்லை டே எபிசோட் மட்டும் இருக்குது அப்படின்னா மைல்டு ஆஸ்மா. இந்த கேட்டகிரி பிரிச்சுட்டு சப்போஸ் சிவியர் ஆஸ்மாட்டிக்னா கண்டிப்பாக 3 மாதம் வந்து ட்ரையல் கொடுப்போம், கண்ட்ரோலர் வித் ரிலீவர் ட்ரையல். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 3 மந்த்க்கு அப்புறம் ரீவாலுவேட் பண்ணுவோம் வீசிங் எப்படி இருக்குது, கண்ட்ரோல்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து ரிலீவர் ட்ரை மைல்டு மாடரேட், மாடரேட்டுக்கு வந்து எப்பப்பெல்லாம் எபிசோட் வருதோ அப்போ கூட வந்து இந்த ரிலீவரும் மட்டும் சேர்த்து கொடுப்போம். மைல்டுக்கு வந்து அப்போ வீசிங் இருக்கிறத மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஃபாலோட் மெடிகேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம். இதுதான் டிஃப்ரென்ஸ்.
0: ஓகே சார், ஓகே தொடர்ந்து பேசுங்க சார் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், அப்புறம் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம்னா, வீசிங்க்கு கை வைத்தியமா வீட்டு மெடிசன் பண்ணலாமா செய்யறாங்கம்மா?
3: கண்டிப்பாக கூடாது, வீட்டு வைத்தியம் பண்ணவே கூடாது. வீட்டு வைத்தியம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து சிலதெல்லாம் அரைச்சி நெஞ்சில் வைக்கிறது, சம்டைம்ஸ் வந்து இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு அரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் போகும்போது நுரையீரல் பிரச்சனை இன்னும் அதிகமாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சூடாக சம்டைம்ஸ் அரைச்சி நெஞ்சில் வச்சுறாங்க, அது பேர்ன்ஸையும் உண்டு, அங்கே இருக்க லோக்கல் இன்ஃபெக்ஷன் லோக்கல் ஏரியாவில் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி கை வைத்தியம், மேல் வைத்தியம், பாட்டி கஷாயம் வாங்கி கொடுக்கறது, சம்டைம்ஸ் சில நேட்டிவ் மெடிக்கேஷன் வந்து லிவரை சுத்தமாக டேமேஜ் பண்ணிவிடும், லிவர் ஃபெயிலியர் வரது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன், எவிடன்ஸ் இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். ஸோ வந்து நாட்டு வைத்தியம் கண்டிப்பாக கூடாது, முக்கியமாக வந்து கஷாயம் எதுவும் கொடுக்கக்கூடாது. உள்ளுக்கு மேலுக்கு தடவது கூட சம்பாட் ஓகே, அதுவும் கூட தான், பட் சம்பாட் ஓகே, பட் ஆனால் அந்த கஷாயம் உள்ளுக்கு கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது.
2: வீட்டில் வந்து வெண்டிலேஷன், அதாவது காற்றோட்டம் அதிகப்படுத்துறது வந்து வீசிங்க தடுக்குமா?
3: தடுக்குமான்னு தெரியாது, பட் அதிகமாக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ரோட் சைட் வீடு அர்பனைசேஷன் பண்ணதுனால இந்த ரோட் சைட் வீடு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்தில் இருக்க வீடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது ரொம்ப அதிகமாக வீசிங் ரொம்ப அதிகமாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் மற்றபடி வந்து வென்டிலேஷன் எந்த வகையிலும் வந்து வீசிங்கை இம்ப்ரூவ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இம்ப்ரூவ்மெண்ட் லைக் காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வீசிங் கம்மியாகும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அலர்ஜன்ஸ் கம்மியாக இருக்கணும், முன்னாடி சொன்ன மாதிரி தான், வீடு எப்பயுமே வந்து மாப் பண்ண சரி பெருக்கக்கூடாது, மாப்தா பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து வீட்டில் அந்த போலன்ஸ் மாதிரி டஸ்ட் எல்லாம் எங்கேயும் செட்டில் ஆகாமல் இருக்கும் மாப் பண்ணும்போது. ஸோ கிச்சனுக்கும் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், மினிமம் ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், கிச்சனில் குழந்தைங்களை விடாமல் இருக்கணும். லைக் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வீசிங் இருக்க பிரச்சனை குழந்தைங்களுக்கு மட்டும்தான். நார்மல் சைடில் எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அலர்ஜன்ஸ்க்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆல்ரெடி வீசிங் இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்தர் எபிசோட் வராமல் தடுக்கலாம். ஃபர்தர் எபிசோட் வராமல் தடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஒரு ஒரு 1 இயரில் வந்து ரிப்பீட்டட் எபிசோடு எதுவுமே இல்லை, எபிசோடே இல்லாமல் வீசிங் எபிசோடே இல்லாமல் இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயருக்கு அப்படியே கம்மியாயிடும். லைக் ஒரு 60% வரும், 30% வராது அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே டபுள் ஆகும். லைக் 90% வராது. ஒரு 1 இயரில் வி கண்ட்ரோல்டாக இருக்காங்க, 1 இயரில் எந்த எபிசோடும் வரவே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயரில் 90% வராது, 10% திருப்பி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.
2: ஓகே ஓகே சார். சார், இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதாவது பிறந்ததுலேருந்து அந்த ஒரு வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வீசிங்னு எப்படி பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது? அவங்களோட லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே அழுவை மட்டும்தான், எப்படி கண்டுபிடிக்கிறது?
3: ஸோ வீசிங் இருக்க குழந்தைங்க ஹைபாக்ஸியா வந்துட்டாலே குழந்தைங்க அழமாட்டாங்க, சோர்வாயிடுவாங்க. மெயின் வந்து லத்தாச்சு. ஸோ லெஸ் தென் 1 இயர் ஓல்ட் சைல்டுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வீசிங் மட்டும் சொல்ல, ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது ஃபீடிங். ஒரு பாப்பா நல்லா பால் குடிச்சிக்கிறாங்க, யூரின் போகிறாங்க, மோஷன் போகிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னாலே மோஸ்ட்

மோஸ்ட்லி அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் சில குழந்தைங்க வயிறு வலிக்குதுன்னெலாம் கூப்பிட்டு வராங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கிரேப் வாட்டர்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோழி நல்லா பால் குடிக்குது, ஃபீடிங்கே அந்த ஃபீடிங் நல்லாயிருக்கு அப்படின்னால மோஸ்ட்லி எந்த பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு திங் அஃபெக்ட் ஆகிறது ஃபீடிங் தான், ஃபஸ்ட்டு திங் அஃபெக்ட் ஆகிறது ஃபீடிங் தான், ஃபஸ்ட்டு திங் அஃபெக்ட் ஆகிறது ஃபீடிங் தான். ஃபீடிங் நார்மலாக இருக்குனாலே மோஸ்ட்லி எந்த பிரச்சனை இருக்காது. இன்னொரு டேஞ்சர் சைன் என்னென்னா, மூச்சு விட அழுத்துக்கும், வயிறு கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம் மாதிரி விழும், போயிட்டு போயிட்டு வரும். பாப்பா மூச்சு விட சிரமப்படுவாங்க,

0: நார்மலாக இருக்குனாலே மோஸ்ட்லி அந்த பிரச்சனை இருக்காது. இன்னொரு டேஞ்சர் சைன் என்னென்னா, மூச்சு விட அழுத்துக்கும், வயிறு கீழே பார்த்திங்கன்னா பள்ளம் மாதிரி விழும், போயிட்டு போயிட்டு வரும், பாப்பா மூச்சு விட சிரமப்படுவாங்க. பால் கொடுக்குற மாதிரிக்கு கண்டிப்பாக தெரியும், மூச்சு விடும் போது பால் குடிக்கும் போது கொஞ்ச நேரம் குடிப்பாங்க, கொஞ்சம் கேப் விட்டு மூச்சு எடுத்துகிட்டு திருப்பி குடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக பாப்பாவுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குது, வீசிங் தொந்தரவு இருக்குது, உடனே கூப்பிட்டு வரணும். வீசிங் சவுண்ட், விசிலிங் சவுண்டு வந்து நியூபார்னுக்கு லெஸ், அதாவது லெஸ் தென் ஒன் இயர் சைல்டுக்கு கேட்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: ஓகே சரி சார், எந்த ஸ்டேஜில் உடனே டாக்டர்கிட்ட போயிடணும், இதுக்கு மேலே வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னா எந்த ஸ்டேஜ்?
0: லெஸ் தென் ஒன் இயர் சைல்டுக்கு டவுட் இருந்தாலே போயிடணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கூட சீக்கிரத்தில் சிக்காயிடுவாங்க. ஸோ வந்து பெரிய குழந்தைங்க நம்மளுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் எபிசோட் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே சைல்டு ரொம்ப சிக்காயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து லெஸ் தென் ஒன் இயர் சைல்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, ப்ரிஃபரபிளி பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம், லைக் மூச்சு திணறல் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், லைக் வேகமாக மூச்சு விட்றாங்க, அள்ளு தூக்குது, ஜுரம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கூப்பிட்டு போங்க. முக்கியமாக எந்த குழந்தை சோர்வாக இருந்தாலும் உடனே கூப்பிடுவாங்க. எந்த வயசில் எந்த சைல்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஃபீடிங் எடுக்கிற குழந்தை ஃபீடிங் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலே உடனே கூப்பிட்டு போகணும். ஃபீடிங் அஃபெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய டேஞ்சர் சைன்ஸ், ஏன்னா வந்து மூச்சு திணறல் வழியாக வந்து அதிகமாக வாட்டர் எவாப்ரேட் ஆகும், அப்போ பாலும் எடுக்கலைன்னா டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க, பிபி உடனே ஃபாலோ ஆகும், குழந்தைக்கும் வந்து ஷாக் கூட போவாங்க. ஸோ அதனால் ஃபீடிங் இஷ்யூ இருக்குது கூட வந்து மூச்சு திணறல் கூட ஃபீடிங் இஷ்யூ இருக்குன்னா மேண்டேட்ரி கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடணும்.
1: ஓகே சார், ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். மக்களுக்கு வீசிங்கை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார், முக்கியமாக குழந்தைங்களை வச்சுருக்கிற வீட்டில் என்ன சொல்லணும்?
0: முக்கியமாக வந்து நெபிலைசேஷன் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய மாதிரி கூப்பிட்டு வராங்க, இந்த டாக்டர் கொடுத்தாங்க, அந்த டாக்டர் கொடுத்தாங்க, நெபிலைசேஷன் வீட்லேயே வைக்க சொல்லி கொடுத்தாங்க, எமர்ஜென்சிக்கு வைக்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டரும் வந்து சால்பிடமல் ஸ்டீராய்ட்ஸும் ஹோம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு கிடையாது. ஸோ முக்கியமாக பீடியாட்ரிஷன் எந்த பீடியாட்ரிஷனும் கொடுக்கறதில்ல ஹோம் நெபிலைசேஷன், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த சால்பிடமல்னு சொல்கிற ப்ராங்கோடைலேட்டர் வந்து இதய துடிப்பு அதிகமாக்கலாம், பொட்டாசியம் லெவலை கம்மி பண்ணலாம், இதனால வந்து அரித்மியா ஹார்ட் பிரச்சனை வரலாம், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஹோம் ரெமெடிஸ் லைக் ஹோம் ட்ரீட்மெண்ட் டாக்டர் வீட்டில் நெபிலைசேஷன் வச்சுக்க சொன்னாங்க அப்படின்றத கண்டிப்பாக கூடாது. சலைன் நெபிலைசேஷன் வச்சுக்கலாம், அது எந்த தொந்தரவும் கொடுக்காது, பட் ஆனால் சால்பிடமல் நெபிலைசேஷன் வீட்டில் வைக்கவே கூடாது, ஹாஸ்பிட்டலில் தான் வைக்கணும். அப்புறம் சில குழந்தைங்கள வந்து மதர் வந்து இல்லை குழந்தை நல்லா தான் இருக்குது, மூச்சோட பிரச்சனைலாம் இல்லை, வீசிங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னா குழந்தைக்கு வேகமாக மூச்சுடும், அழுத்துக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்தானே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடணும், இது இன்னொரு மித்து. இன்னொன்று வந்து இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்டா குழும உடம்பு குழும வந்துடும், குழும வீசிங் வரும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபுட்டு கொடுங்க, ஃபுட்டு கொடுத்து அலர்ஜி ஆச்சு, ஃபுட் அந்த பர்டிகுலர் ஃபுட்னால வீசிங் வருது அப்படின்னா அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லா குழும ஃபுட்டும் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, அது நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
1: ஓகே சார், நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள் நிறைய ஷேர் பண்ணாங்க, நேயர்களும் அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம கேட்க போற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம கூட நம்ம ஆர்ஜே பாரதி லைன்ல இருக்கிறாங்க, பேசலாம். ஹலோ,
2: இங்க சூப்பரா கும்பலா நிறைய பேர் இருக்காங்க. உங்க ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றது எனக்கே தெரியல, டவுட்டா தான்பா இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம வந்து கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க.
3: என் பேர் பரணி.
2: உங்க நேம்
3: சொல்லுங்க.
2: மேரேஜ்
3: ஆனதுக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் இப்பதான் 10 இயர்ஸ் கழிச்சு நாங்க மீட் பண்றோம். அந்த வாய்ஸ் கிடைச்சேன். ஆமா,
4: மாதிரி திரும்ப வந்து மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல முடியல வார்த்தைனால.
2: அவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? எப்படி நீங்க வந்து மூவ் பண்ணீங்க?
4: ஒருத்தர் எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும், ஏன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலியா மாறிட்டோம். ஒருத்தர் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மீட் பண்ணி பேசிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு 2 இயர்ஸாவே வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஆமா, பிளான்ல இருந்தது. ஒவ்வொருத்தருக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன்னால நாங்க மாறி மாறி இதுவாங்க. இன்னைக்குதான் வந்து மீட் பண்ணமே. ஆமா, மீட் பண்ணியாச்சு. ஆமா, ஜாலியா இருக்கேன்.
2: நீங்க சொல்லுங்க.

0: அவங்க கஷ்டமா இருந்தாலும் சரி, நமக்கு எதா இருந்தாலும் நமக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க கிட்ட சொன்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். நமக்கு ஒரு ரிலாக்ஸா, நம்ம என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணாலும் அவங்க கிட்ட சொல்லலாம், ரிலாக்ஸா இருக்கும்.
1: இதே மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டங்கள்லாம் வந்து அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அம்மையில இருந்து மேம், இப்ப அவங்க வந்து சொன்னாங்க உங்ககிட்ட எல்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கோ இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. மறக்கவே முடியாத இன்சிடென்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்திருக்கும். அச்சோ கேட்ட உடனே அச்சோ அப்படிங்கிற ஒரு சிரிப்பு. சொல்லுங்க, அந்த மாதிரியான இன்சிடென்ட் ஏதோ சொல்றதுங்க, லிஸ்ட் நிறைய இருக்குதுங்க அப்படின்ற அவங்க கிட்ட கேட்க கொஸ்டின் பாஸா? சரி ஓகே, நான் அவங்க கிட்ட வரேன். சொல்லுங்க, மறக்க முடியாத இன்சிடென்ட்.
2: அது நிறைய இருக்கு. என்ன சொல்றது, நாங்க அடிக்கடி வந்து வெளியில காலேஜ் டைம்ல வெளில போறப்ப போட்டோஸ் பிடிக்கிறது அதிகமா பிடிப்போம். எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு போட்டோ எடுப்போம். அது வந்து எங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிட்டு எடுக்கிறது, அதே மாதிரி ட்ரிப் போறப்பவும் அந்த மாதிரி எங்க கேங் மட்டும் தனியா இருக்கும். எல்லாரும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க மட்டும் என்ன தனி ரேக்ல போறீங்க அப்படின்ற
1: வழி தனியா வழங்க
2: போட்டோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து தள்ளிக்கிட்டே இருப்போம். அது ஒரு மெமரிஸ். இப்ப வரைக்குமே அதை நாங்க பத்திரமா வச்சுக்கிட்டு ரீகால் பண்ணி பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே நாங்க ரீக்ரியேட்
1: பண்ணாலுமே வந்து செம்ம ஜாலியா இருக்கும்.
2: பார்க்ல நாங்க போயிட்டு வரும்போது இங்க இடத்துல இப்படி எல்லாம் போட்டோ எடுத்தோம்ல, அதெல்லாம் வந்து சொல்லி பேசும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. அதாவது பழைய இடத்துக்கு போய் இது பண்ணும் ஆக்சுவலா நாங்க திரும்ப காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
1: இப்ப மறுபடியும் காலேஜ் போவோம் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணீங்க? இதை வந்து
2: வரவேற்கலாம் இல்ல இல்ல, வரவேற்கிறது தான் அது. என்னமோ இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணும் போது ஃபேமிலி எல்லாம் ஒரு இது மறந்து ஒரு பழைய இதுக்கு போயிட்டு வர தெரியல இல்லைங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே பாண்டி கிடையாது, எல்லாருமே மேரேஜ் பண்ணி போயிட்டு வந்தது வேற வேற ஊர்ல இருந்து. ஆமா ஆமா,
1: என்கிட்ட மாத்திக்கிட்டீங்க.
2: நான் வந்து வெளியூர், ஆக்சுவலா நான் பாண்டிச்சேரி தான். அவங்க இருந்தா வெளியில இருந்து
1: வந்திருக்கேன்.
2: சமைச்சீங்கன்னா
1: இந்த சாப்பாட்டை வந்து கண்டிப்பா வீட்டுல வந்து மிச்சமே வைக்க மாட்டாங்க அப்படின்னா எதுவும் சொல்லுங்க.
2: பிரியாணி,
1: அவ்வளவு
2: சிக்கன் பிரியாணி.
1: நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு செஞ்சு.
2: கண்டிப்பா.
1: நீங்க என்ன ஒரு
2: நான் கடலூர்
1: அவரு பாருங்க என்கரேஜ் பண்ண சூப்பர் வாணி எப்படி மாத்த மாதிரி எல்லாம்
2: விடுவீங்க.
1: அவங்கள பாருங்க, வாய்க்கும் கைக்கும் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இப்ப வந்து பேச முடியல. அதான்
2: உண்மை,
1: உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்றாங்கப்பா.
2: உண்மை தானே சொல்றேன், உண்மை தானே? நீ
1: உண்மை யாரு இதுல சண்டை போடுறது? பாங்க
3: சண்டை யாருக்கு
1: அவங்க கலவுப்பாங்க? சண்டை போடுறது யாரு? சண்டையும் போட
3: மாட்டேன். இந்த மாதிரி சண்டை
1: என்னப்பா, ஏதாவது ஒண்ணு
2: எது படிக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி சண்டை கோச்சிட்டு போறது அந்த மாதிரி எதுவும் அதிகமா இருந்தது இல்ல.
3: உடனே பேசிடுவோம். உடனே
1: பேசிடுவோம். அதை நானே ஒத்துக்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்பா அவங்க கூட பேசுறது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம்.

0: நாங்க எப்படி பண்ணாலும் கேட்போங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது, எங்களை பத்தி நீங்க வந்து கவலையே பட வேணாம். ஓகேவா? அதாவது உங்க ஃபேஸ் எல்லாம் பாக்கும்போது அப்படியே ஒரு பூ மலர்ந்த மாதிரியே இருக்கு, அதனால உங்களுக்கான வேர்டு வந்து நான் நிஜமா கலாய்க்கலாம் மேடம், நான் எப்பயுமே உண்மையே தான் பேசுவேன். உங்க ஃபேஸ் எல்லாம் பாக்கும்போது அந்த அளவுக்கு மலர்ந்து இருக்கு, ஒரு பூ மலர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு.
1: அதுன்னு உண்மைதான், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால அப்படி இருக்கும்.
0: அவ்வளவு ஒரு இது. சரி, இப்ப உங்களுக்கான வார்த்தை என்னன்னா பூ.
2: பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் அதை கேட்கத்தான் ஆசை.
0: அவ்வளவுதான். ஒரு பாட்டு பாடுறீங்க,
1: என்ன பாடணுமா?
2: பூத்தது
1: அதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு இல்லமா. அவங்க சிங் பண்ணுவாங்க,
0: உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அவங்க சாப்பிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, பார்க்கவே கூடாது. அவ்வளவுதானா? வந்து மூணு பாட்டு பாட்டிங்க, இன்னும் ஏதாவது ஒரு பாட்டு இல்ல ரெண்டு பாட்டு ஏதாவது
2: ஒன்று. வழியுண்டோ ரோஜா பூந்தோட்டம் வாசம்
0: அப்படி இருந்து ஒரு அஞ்சு பாட்டு மேக்ஸிமம் பாடிட்டீங்க. ஓகே சூப்பர், உங்க கூட பேசினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி நன்றி மேம், நன்றி,
1: ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது இன்னும் ஒரு மெமரபிளா இன்னும் ஆக்கிட்டீங்க நீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ எஃப்எம் டீமுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நாங்க ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம், அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: தொடர்ந்து பேசலாம். இது 102.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பி

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 5:18. நம்ம கேட்டு இருக்கோம் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில. நம்ம கூட RJ பாரதி பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம்.
5: கூட பேசறதுக்காக ஒரு 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
6: ஹாய், ஹலோ.
5: ஹாய், ஐ அம் திவ்யா.
6: உங்க நேம்?
5: ஐ அம் சரண்யா.
6: உங்க நேம்?
5: ஹாய் அம்மா.
6: வாங்க வாங்க,
5: ஒன்னும் டென்ஷன் இல்ல, வாங்க.
6: பேர் தான் சொல்லுங்க.
5: ஹாய், ஐ அம் அபி.
6: அபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
6: கேட்டேன் எதுக்கு போவான் நீங்க,
5: இப்படி என்ன ஓட வைக்கலாமா சொல்லுங்க.
6: பயமா இருக்கு எனக்கு,
5: பயமா இருந்தது ஓடி பிடிச்சி.

0: வருவாங்க எப்படா சட்டை போடலாம் அப்படின்ற மாதிரி திங்கிங் எல்லாம் இருக்குமா அவங்களுக்கு?
1: அப்படிலாம் இல்ல, எல்லாருமே ஜாயிலா தான் இருக்கும்.
0: எப்பயுமே ஓடி புத்தி விளையாடுவீங்க கரெக்டா? யார் அதிகமா தப்பு பண்ணுவா வீட்டுல? ஒரு சேட்டைய அக்காவை மாட்டி விட்டுருவீங்க கரெக்டா? அப்படி எல்லாம் இல்ல, ஆனா நிறையவே பண்ணிடுவோம். அதான் கொஞ்சம் லஞ்சமா இல்ல அதிகமா
2: அதானே?
0: அது வந்து பிராங்கா ஒத்துக்கிறீங்க. ஓகே, வீட்டுல அப்ப லாஸ்டா வந்து பைனலா வந்து நீங்க தான் அந்த தப்ப பண்ணீங்கன்னு கண்டுபிடிப்பாங்களா?
2: கண்டுபிடிச்சாப்பாட்டிக்கு
3: ஒரு ரிலேஷன்ஷிப் மூவ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இது வந்தாலுமே ஃப்ரீயா வந்து ஃப்ரெண்ட்லியா பேசிப்போம். அதனால அந்த இடத்துல ஒருத்தவங்களோட மைண்ட் செட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கேரக்டர் எப்படிங்கறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து விட்டுறணும். அதாவது அதை பத்தி நம்ம எதுவும் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எடுத்து ஒரு மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்க கேட்டுக்கிற மாதிரி டைப்பா இருந்தாங்கன்னா ஸ்மூத்தா போயிடும். ஃபர்ஸ்ட் அதுல வந்து டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இன்னைக்கு நாங்க சண்டை போட்டுக்கிட்டா கூட நாளைக்கு வந்து என்னடி நீ பேசாம போயிட்டேன்ட்டு ஒரு ஃபீலிங்ல வந்து ஒரு அழுவுறதோ இல்ல ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மூவ் பண்றோமோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே இதாகாது. அது வந்து ஒரு
0: எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு.
1: எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். சரி, இப்ப நீங்க வந்து ஃபேமிலியா இருக்கிறதுனால ஒரு கேம் ஷோ நாங்க வந்து கண்டக்ட் பண்றேன். என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையை வச்சு வரக்கூடிய பாடல்கள் மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு பாட முடியுமோ, பட் மினிமம் வந்து ஒரு த்ரீயாவது நீங்க வந்து சொல்லலாம். ஓகேவா? ரெடியா? அதாவது இப்ப குடும்ப பாங்கான பாடல்கள்லாம் நிறைய வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள் எங்களுக்காக கொஞ்சம் வந்து பாருங்க.
2: ஓகே,
0: யார் இதுல சூப்பரா பாடுவா?
3: மாதிரி ஜாலியா அப்படியே குரூப்பா இருந்தோம். எப்பவுமே ஒரு இடத்துல வந்து நம்ம தனிமையில இருந்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு இனிமை இருக்கும் தான், ஆனா அது எப்பயாவதுதான் இருக்கும். அதுவே நம்ம ஒரு ஃபேமிலியா குரூப்பா ஒரு பீச் கோவில் அந்த மாதிரி எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகும்போது, அதுவும் இப்ப சம்மர் டைம் வேற, அப்படிலாம் போகும்போது குழந்தைங்க எல்லாரும் இருக்கும் போது அது ஒரு மாதிரி வைப் சூப்பரா இருக்கும். அது நமக்குமே மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். திருப்பி நம்ம மோட்டிவேஷனா அடுத்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும்.
0: ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்லயே விட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்றதுதான் வந்துடும்.

0: அது தப்பு,
1: ஆர்கியூ பண்ணி வைக்கலாம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நமக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கும் போது, அது ஹஸ்பண்டா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க பேசலாம், அது கரெக்டானது. அப்ப வந்து இது மத்தவங்க நினைச்சாலும் உங்க ஒய்ஃப்காக நீங்க உரிமை கொடுத்து பேசலாம் அப்படின்னு ஆர்கியூ பண்றது தப்பு கிடையாது.
0: கரெக்டான விஷயம் நாம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்கும்ல, எங்களுக்காக
1: ஃபேமிலி மூவின்னு பார்த்தோம்,
0: அப்புறம் வச்சுக்கலாம். உங்களுக்கும் ஒரு ஃபேவரட்டான சாங் இருக்கும்ல?
1: ஹலோ, மன்மதனே நீ காதலன் தான் அந்த பாட் அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எதனாலன்னு தெரியாது. ஃபேவரட்டான சாங்.
0: நீங்க சொன்னீங்க, நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா பாடுவோம், நாங்க எல்லாத்துக்குமே டக்குன்னு தான் கேட்போம். ஏதாவது ஒரு பாட்டு அழகாவே பாடுனீங்க.
1: ஆதி படத்துல அந்த அத்தி அத்திகா சாங், அப்புறம் நம்ம அஜித் படத்துல வந்து எல்லாம் வீட்டுக்குள் மனவில்லை வெடித்த அந்த பாட்டு, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த பாட்டு, அது மாதிரி ஆனந்தம் படத்துல வந்து ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்திரது அந்த சாங். சோ அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம்.
2: ஆயிரம் ஜன்னல் வீடு அந்த சாங்
0: அப்படின்னாலே
1: நம்மளோட மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஒரு மெடிசனா இருக்கும். சோ நம்ம குக் பண்ணும் போது சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகணும், பிரஷர் அதிகமா இருக்கனால சாங்ஸ் தான் கேட்போம். சோ ரேடியோ ஃபார்ம் இதெல்லாமே வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மெடிசன் மாதிரி தான் வந்து இருக்கும்.
0: எப்பெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க?
1: ஆமா, ரெயின் பாய்ஸ் நல்லா கேட்டிருக்கோம். சம்டைம்ஸ் அதுல வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிலாக்ஸா இருக்கும்,
0: செம்மையா இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் ரெயின் பாய்?
1: ரொம்ப பிடிக்கும்,
0: பேசினது ரொம்ப சந்தோஷம் மேம். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க. நன்றி, நன்றி,
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, பாய் பாய். நல்லா படிங்க. பாய் பாய் பாய் பாய் பாய். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இதே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. கேட்க ரசிக்க ஃப்ரம் ரெயின்போ இருக்கு, இனி கவலை எதுக்கு?

0: 6:33 ஆகுது. நாம கேட்டுட்டு இருக்கிறது அலையோடு விளையாடு. நம்ம கூட ஆர்ஜே பாரதி சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலும் கேட்போம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: பானுப்ரியா.
1: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
2: நாங்க சேலத்துல இருந்து வரோம்.
1: சேலத்துல இருந்து இங்க வரீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: மை நேம் இஸ் சிகே. நைனிகா.
1: ஓகே நைனிகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ப்ளே.
1: அப்படிங்க, விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன விளையாடுறீங்க?
3: ஜாலியா செல்ஃபி.
1: செல்ஃபி. ஜாலியா ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர். என்ன விளையாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன நல்லா விளையாடுவீங்க?
3: ரன்னிங்.
1: ரன்னிங். ஓகே, ஓடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்கிப்பிங்லாம் ஆடுவீங்களா? ஓகேவா, எத்தனை தடவை ஸ்கிப் பண்ணுவீங்க நீங்க? 30 டைம்ஸ் பண்ணுவீங்களா? சூப்பர் பண்ணுவீங்களா? அப்ப நீங்க ரன்னிங் ரேஸ்லாம் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? எங்களுக்காக ஏதாவது தமிழ்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்களா? தமிழ்ல ரைம்ஸ், தமிழ் பாட்டு. எந்த பாட்டுமே தெரியாதா? உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்?
3: விஜய்.
1: விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு பாட்டு பாருங்க. தெரியாதா? ஓகே. ஸ்கூல்ல எப்படி நீங்க ரொம்ப அமைதியான பொண்ணா இல்ல ரொம்ப சேட்டை எல்லாம் பண்ணுவீங்களா? தம்பி கூட யார் வந்து ரொம்ப சண்டை
3: போடுவான்?
1: சண்டை போடுவாரா? ஏன்
3: தீப்திகா?
1: தீப்திகா தான் சண்டை. ஏன் தீப்திகா சண்டை போடுவாங்க? உங்களுக்கு கோவம் வருமா?
3: தீப்திகா.
1: தீப்திகாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா தம்பி அடிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பாப்பீங்களா? நல்லா அடி அடி அப்படின்னு சொல்லுவீங்களா? அடிக்காதுன்னு அடிங்குவீங்களா? ஓகே சூப்பர். ஆனா நீங்க சொல்லுங்க, இப்ப வீட்டுல குழந்தைங்களை எல்லாம் மேனேஜ் பண்றது அப்படின்றதே வந்து ஒரு கலையா நினைக்கிறீங்களா? அப்பா சாமி முடியலடா அப்படின்ற ரேஞ்ச் அதெல்லாம் ஒரு வானம். அப்ப குழந்தைங்க எது பண்ணாலும் வந்து ரசிக்கணும்.
2: தெரியாது, அதுதான் வீட்டுல நாமதான் பண்ணிருப்போம். அப்பெல்லாம்
1: பயங்கரமா
2: அப்பெல்லாம் அம்மா அச்சி பாட்டி தாத்தா அப்படி எல்லாம் ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலியா இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் ஃபேமிலி அதிகமா கூட்டு குடும்பங்கிறதா சிங்கிள் ஃபேமிலி தான் அதிகம் மேக்ஸிமம். இல்ல இருந்தாலும் இப்ப நம்ம குழந்தைங்க இருக்குமே நமக்கு அதை விட பெரிய லைஃப். இப்போ குழந்தைங்க அதப்போ அவ்வளவு வெரி இதா இருக்குங்களா? இப்ப குழந்தைங்க 1, 2, 3 இருக்குமே அப்ப அவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல?
1: அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சான்ஸே இல்ல. இப்ப சேலம்ல இருந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. எதுக்காக என்ன விஷயங்கள்?
2: பாப்பா வீட்லயே இருக்கிறது ரொம்ப போரிங்கான விஷயம். டெய்லியும் 3-4 செவத்துக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி நம்ம வெளியில வந்தோம் பிள்ளைங்க ஜாலியா வெடிச்சு பாக்குறது, புது புது இது அந்தந்த இடத்துல கத்துக்கிறது, சுத்தா பாக்குறது, எல்லாமே ஒரு அழகுதான். நம்ம வந்து அதை பாக்குறது நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம ஒரு டைம் வரலாமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக.
1: சோ அதனால நீங்க வந்து வெகேஷனுக்காக வந்துருக்கீங்க. இப்ப இப்ப எப்ப வந்தீங்க மேம்? இப்ப
2: நாங்க 3 நாள் ட்ரிப் பண்ணி பிளான் பண்ணிருந்தோம். இன்னைக்கு லாஸ்ட் டே.
1: போனா போதும் நினைக்கிறேன்.
2: வீட்டுல இருந்தாதான் ஜாலி. ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா
1: ஒண்டிமாதான் இருக்கணும். அப்புறம் அது ரொம்ப இருந்தாலும்
2: 3 பேர் விளையாண்டு இருப்பாங்க. அடிபட்டாலும்
1: குழந்தை விளையாடுறத பாக்கும்போது நான் சின்ன வயசுல பண்ண சேட்டை இவங்க அப்படியே பண்றாங்கப்போ அப்படின்னா யார் அந்த
2: எல்லாருமே சரி சமம் தான். யாரும் கம்மிலாம் இல்ல. ரொம்ப சேட்டதுன்னா இவரு தான் சேட்டை அதிகம்.
1: அப்புறம் இவர் வந்து மேனேஜ் பண்றதுதான் வீட்டுல
2: கொஞ்சம் கஷ்டம் இல்ல. அதாவது என்னன்னா இவர் வந்து கொஞ்சம் சாப்பிட மாட்டாரு, பால் மட்டும்தான். அதனால கொஞ்சம் எந்த கூட்டு போனா கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ் வர இருந்துச்சுன்னா திருப்பி அது ஒரு டைம்ல சீக்கிரம் நல்லா வரும் குழந்தைங்களுக்கு. அதனால
1: நாம இப்ப எஃப்எம் ரெயின்போல வந்து நாங்க வந்து ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய பாடல்கள் நீங்க

0: எப்படியாவது ஓகேவா, உங்களுக்காக வந்து மழை மழையில வரக்கூடிய பாட்டு இல்ல மழையில நனஞ்சிட்டு ஆகிற பாட்டாவது பாருங்க.
1: ரோஜா சாங்ல இருந்து மழையில் நினைத்து அந்த சாங் அதுதான் அதுலயும் வந்து அந்த ரெண்டு லைன் மட்டும்தான்,
0: ரெண்டு லைன் மட்டும்தான்
1: நினைவு
0: வெள்ளை மழை மழையில வேற என்ன பண்ண
1: வேற அவ்வளோ
0: தெரியல
1: அதுல ஒரு இது இருக்கு.
2: ஓகே மேம், இப்ப எப்பவுமே ஒரு குக்கிங்கா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது இந்த பாட்டை நான் பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன பாட்டு வந்து நீங்க வந்து மனசுக்குள்ள பாடிக்கிட்டே இருக்கும்?
1: தம்பிதான், தம்பி எப்ப பார்த்தாலும் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது ஒரு சாமி பேரு.
2: அது சொல்லல, என்ன பாட்டு உங்களுக்குள்ள நீங்க வந்து பாடிக்கிட்டே இருப்பீங்க? சினிமா சாங்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் இல்ல. ஓகே மேம், உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம், நன்றி மேம்,
1: ரொம்ப தேங்க்ஸ்.
2: ஓகே, தொடர்ந்து பேசலாம். இதே ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நீ நினைக்கிறேன் ஸ்ரீ ஆலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாரதி பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம்.
1: என் பேர் தினேஷ்கா.
2: அவங்க கொடுத்த உடனே எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறதுல

0: மணி
1: லட்சுமி நாராயண்.
2: அப்பா இப்ப இவ்வளவு பெரிய கேங் கொஞ்சம் வாங்கல, நான் என்ன வாக்கிங்கா போறேன் இங்கேயும் அங்கேயும். இல்ல இவ்வளவு பெரிய கேங் இங்க என்ன ரீசன்காக வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மறக்க முடியாத பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. பயங்கரமா வந்து டயலாக் எல்லாம் பேசுறது யார்
0: பேசுறீங்களா?
2: எங்களுக்காக ஒரு டயலாக் பேசுறீங்களா? பேச மாட்டீங்களா? சரி நீங்களே வந்து ஒரு சரி நீங்க
1: சொன்னீங்கம்மா
2: உங்களுக்கு எல்லாம் மனசாச்சு இருக்குதா? இப்படி வாங்க வரமா மணி ஒரு டயலாக்
3: உனக்கு வராது. மணி மணி
2: மணி மணி சார் மணி அவர் போயிட்டு கிளம்பிடுறாரு. ஜோசப் விஜய் ரீசண்டா சொல்லல கொஞ்சம் வேற ஏதாவது மூவி மறக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் எத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க?
3: 4 வருஷமா.
2: இந்த 4 வருஷத்துல கண்டிப்பா நீங்க எங்கன்னா இங்கேன்னு இல்லாம வெளியில போயிருக்கீங்களா? டூர் எல்லாம் அந்த மாதிரி போயிருக்கீங்களா? எந்த ஊருக்கு போயிருக்கீங்க?
3: மூணார் போயிருக்கோம்.
2: எப்படி இருக்கு?

0: நான் கேட்டேன், ஊர் போனீங்களா? கரெக்டா தானே கேக்குறேன் கொஸ்டின். அதுல மறக்க முடியாத இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது யாராவது தொலைஞ்சு போயிருக்காங்களா? மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பும் நினைக்கும் போது எப்படி இருக்கும்?
1: அதுவும்
0: ஒரு ஜாலியா தானே இருக்கும்.
1: ஜாலியா தான் இருக்கும். அப்படி அங்க

0: மாட்டாங்க அவங்க. ஆ சொல்லுங்க. கடைசியில தொலைஞ்சிட்டீங்க, எப்படி வந்து கேங்கோட
1: மாதிரி எதுவுமே இல்ல,
0: திரும்ப அவன் பின்னாடியே போனோம்.
1: அப்புறம் வேற ஒரு ஜாயின் பண்ணிட்டோம்,
0: ஃப்ரெண்டை நம்பி போயிட்டு கடைசியில அந்த மாதிரி ஆயிடுச்சு. யார் இந்த வேலையை பார்த்தது?
1: சென்னையில,
0: சென்னைக்கு போயிட்டாங்க. சூப்பர். அப்புறமா வந்து நல்லா எப்படி நல்லா வந்து திட்டினீங்களா?
1: திட்டலாம் இல்ல, எப்படி திட்டுறது? இறங்கி போனதே டயர்டா இருக்கு, சுத்தமா பேச முடியாது. அப்புறம் எப்படி நாங்க திட்டுறது?
0: அதுலயே வந்து ஃபுல் டயர்ட் ஆயிட்டீங்க. இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைஃபும் நினைக்கும் பொழுது எப்படி இருக்கும்?
1: கடைசி
0: வரைக்கும் ஒரு பாட்டு பாட மாட்டீங்க
2: பேசுறேன். கிடையாது
0: பாட்டு பாடுறதுக்கு யாரும் தேவையில்ல, உங்க வாய்ஸ் தான் போதும். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்காக ஒரு தீம் மாதிரி அதை நான் சொல்கிறேன், அதை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீம் வச்சு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க, ஏன் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன கேட்குறாங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்க சார், யூடியூப்ல போட்டா.
0: நீங்க தான் பேசவே மாட்டீங்க, எல்லாரும் பேசாம நீங்க அமைதியாவே இருங்க. சொல்லுங்க,
1: தோசு பாட்டு பாடு.
0: நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது பாட்டு பாடுங்க.
2: எனக்கு பதில் அவங்க பாடுவாங்க, அது என்ன சொல்லு?
0: பாடவே வராதா? சரி, உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட், எனக்குள்ள இந்த ஒரு டேலண்ட் வந்து ரொம்ப அப்படின்னா எதை சொல்லுங்க? இல்ல சப்போஸ் ஒரு கோவப்படுறாங்க, என்ன
1: பண்ணுவீங்க?
0: அதுக்கப்புறம் அவங்களே வந்து பேசும்போது நீங்க வந்து பேசுவீங்க. அப்ப யார் இதுல ஃபர்ஸ்ட் பேசுவா? நீ தப்பு, நான் தப்பு பண்ணா நான் பேச மாட்டேன். இருந்தாலும் எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிதான் போகணும். பாட்டு பாட ரெடி ஆகுறீங்களா? நீங்க நிமிந்தாலே நான் பாட்டு தான் கேட்பேன். தொடர்ந்து பேசலாம். இதே ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நம்ம அலையோட விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். நம்ம இப்ப ஆர்ஜே பாரதி கிட்ட பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோ நம்ம ராக் பீச்ல இருந்து தான் போச்சு. ஸோ இங்க இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு பேசுறாங்க ரொம்ப ஜாலியா கலகலன்னு பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கூட பேசி நானே ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன், இதே மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.
0: நேர்களே, அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாரதி சூப்பரா பண்ணாங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் நிறைவா ஒரு பாடல் கேட்கலாம்.

0: சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் தற்போது நிலவும் பிணக்குகள் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகளின் முக்கியத்துவத்தையே வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். சமத்துவ அடிப்படையில் உலக அளவில் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளை பொறுப்புகளை அந்தந்த நாடுகளின் சக்திக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் உலகின் தோற்றமே மாறிவரும் நிலையில் புதிய தொழில்நுட்பங்களை நல்லாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பு வலுப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச பிணக்குகள், நிச்சயமற்ற பொருளாதார சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வர்த்தக சவால்களை சமாளிப்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஆக்கப்பூர்வ பங்காற்றும் என்ற நம்பிக்கை உலக அளவில் மேம்பட்டு வருவதையும் வெளியுறவு அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மாரோ வீரா, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ் ரோவ், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அபாஸ் அராக்சி, மலேசிய வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது பின் ஹாஜி ஹசன், தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் இன்று இவர்கள் சந்திக்கின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 20 ஆண்டுகள் என்னும் குறைந்த காலத்திலேயே 140 கோடி இந்தியர்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படைக்கு குடியரசுத் தலைவரின் வர்ண விருது வழங்க காசியாபாத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், பேரிடர் சம்பவங்கள் எங்கு நிகழ்ந்தாலும் NDRF வந்து சேர்ந்தால்தான் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதாக கூறினார். உள்துறை அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: 220,000 தன்னார்வ தொண்டர்கள், 10,000 குடிமை பாதுகாப்பு படையினர் மற்றும் 10,500 கடலோடிகளுக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பயிற்சி அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். பேரிடர்களை தாங்கும் வகையிலான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் துறையில் இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் உலகிற்கே வழிகாட்டி வருவதாக உள்துறை அமைச்சர் கூறினார். இதற்கென இந்தியா உருவாக்கிய CDRI சர்வதேச கூட்டணியில் இதுவரை 48 நாடுகள் இணைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை துறையில் இந்தியா தற்போது உலகின் தலைமை நாடாக மேம்பட்டு இருப்பதில் சந்தேகமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: நவீன இந்தியாவில் சைபர் தாக்குதல், விண்வெளி தாக்குதல் போன்ற புதிய அபாயங்களிலிருந்து தேசிய நலன்களை பாதுகாக்க அறிவியல் சிறப்பும் ராணுவ பலமும் சேர்ந்து பயன்படுத்தப்படுவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையின் சிறப்பான வெற்றியே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு புதுமை படைப்புகளை உருவாக்குவது குறித்து கலாம் அண்ட் கவச் என்ற தலைப்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது பேச்சுவார்த்தை மாநாட்டை இன்று அவர் தொடக்கி வைத்து பேசினார். நவீன யுகத்தில் பாரம்பரிய ராணுவ பலத்திற்கு அப்பாற்பட்டு தொழில்நுட்பம் மற்றும் சுயசார்பு மூலமாகவே நிஜமான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டில் கச்சா எண்ணெய், LPG மற்றும் இயற்கை எரிவாயு போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த திறம்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக

0: மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவின் அண்மை நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா இதை தெரிவித்தார். நாடு முழுவதும் எந்த ஒரு எல்பிஜி ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகவில்லை என்றும் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு திறனுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் சுமார் 1,40,00,000 எல்பிஜி சிலிண்டர்களுக்கு புக்கிங் தரப்பட்ட நிலையில் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரை சுமார் 83,500 டன் வர்த்தக எல்பிஜி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுமார் 90,000 டன் எல்பிஜி ஏற்றிய 2 கப்பல்கள் நேற்றிரவு ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்திருப்பதாகவும் வரும் 16ஆம் தேதி இக்கப்பல்கள் இந்தியா வந்து சேருமென எதிர்பார்க்கப்படுவதாகவும் துறை செயலர் திரு முகேஷ் மங்கள் கூறினார். இந்தியாவின் எம்எஸ்சி ஆர்ஜி அலி வர்த்தக கப்பல் ஓமன் கடற்பகுதியில் நேற்று அதிகாலை தீப்பிடித்து மூழ்கிய போதிலும் அதிலிருந்து 14 இந்திய மாலுமிகள் ஓமன் கடலோர பாதுகாப்பு படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டு கரை சேர்ந்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஜிப்மர் செவிலியர் பயிற்சிக் கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாத்சவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: முன்னேறிய இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான இந்தியாதான் அடிப்படை என்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா கூறினார். 2017ஆம் ஆண்டு தேசிய கொள்கையில் நோய் வருமுன் காக்கும் அணுகுமுறைக்கும் சிகிச்சை வலி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த இக்கொள்கைக்கு ஏற்ப அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்து கூறினார். நாட்டில் 64,000-க்கும் மேற்பட்ட பொது சுகாதார அமைப்புகள் தேசிய அளவில் தர உறுதிப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளதாக திருமதி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். செவிலியர் பயிற்சி மற்றும் இணை மருத்துவ துறைகளை வலுப்படுத்த கொள்கை அளவில் பல்வேறு முன்முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், தேசிய செவிலியர் ஆணைய சட்டம், இணை மருத்துவ பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய சட்டம் ஆகியன இதில் அடங்கும் என்று அவர் மேலும் கூறினார்.
0: ஜிப்மர் செவிலியர் பயிற்சிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி அரசின் தலைமை செயலர் திரு சரத் சவுகான், ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி, பொறுப்பு தலைவர் திரு நிதின் நகார்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செவிலியர் பயிற்சி மற்றும் பல்வேறு இணை மருத்துவ துறைகளில் படிப்பு முடித்த 320 மாணவர்களுக்கு இவ்விழாவின் போது பட்டங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. இன்று மாலை 4 மணி முதல் வரும் 29ஆம் தேதி மாலை 5 மணி வரை சென்டாக் இணையதளம் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர் சேர்க்கைக்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். வளர்ச்சித்துறை ஆணையர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு, கல்வித்துறை செயலர் திரு முகமது ஹாசன் அபீத் மற்றும் சென்டாக் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லோக் நிவாசில் நேற்று நடைபெற்ற புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லோக் நிவாஸ் நோக்கி ஊர்வலமாக வந்த இவர்களை போலீசார் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். காரைக்கால் என்ஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் இத்தாலியின் பொலிடெக்னிகோ டி டொலினோ தொழில்நுட்ப கழகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள IC3DCM 2026 என்னும் சர்வதேச மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் அனுசந்தான் தேசிய அறக்கட்டளை அமைப்பின் நிதி ஆதரவுடன் கூடிய இந்த 3 நாள் மாநாட்டில் ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 100-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கணினி வழி இயந்திரவியல் மற்றும் தரவுசார் தொழில்நுட்பங்களில் உருவாகி வரும் அண்மைக்கால முன்னேற்றங்கள் குறித்து 50-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும் 70-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி சுருக்கங்களும் இம்மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. மாநாட்டின் தொடக்க விழாவில் என்ஐடி இயக்குநர் டாக்டர் மக்ரந்த் மாதவ் காங்கிரேக்கர் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். தெற்கு வங்க கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16 தேதி வாக்கில், தென்மேற்கு

பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நீடிக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதியும் பாதுகாப்புமே உலக ஒழுங்கிற்கு அடிப்படை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். நாட்டின் தேசிய இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறையினர் ஒவ்வொருவருக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21. நேயர்களுக்கு சூப்பரான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்கணுமா? அப்போ உடனே போன் எடுத்து 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில் கால் பண்ணலாம். நீங்க வெளியூர்ல இருந்து இல்லைன்னா செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். நேயர்களின் விருப்பம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் காலர் யாரா இருக்கும், என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து ஆர்வமா இருக்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. யாரு இந்த ஃபர்ஸ்ட் காலர் அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப
2: கஷ்டமாதான் இருக்கு. கேக்குதா?
1: கேக்குது. மழையில் பூக்கும்
2: வெயிலில் காய்க்கும்.
1: மழையில்
2: அது என்ன?
1: மழையில் பூக்கும் வெயிலில் காய்க்கும். மாங்காயா?
2: இல்ல, அதுதான் எல்லா நாளும் கிடைக்குமே.
1: எல்லா நாளும் கிடைக்காதே, வெயில் காலத்துல தானே கிடைக்கும்.
2: இது வந்து கொடை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு.
1: கொடை மிளகாயா?
2: இல்ல, காளான்.
1: காளான். மழையில் பூக்கும் வெயிலில் காய்க்கும்.
2: ஆமா,
1: அப்ப எப்படி வெயில காய்க்கும் புரியல எனக்கு.
2: அது அந்த கொடை மாதிரி இருக்கும், வெயில வந்து காய்ச்சி போயிடும்.
1: ஓஹோ, ஓகே ஓகே, சூப்பர், நல்ல விடுகதை, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி.
1: நேர்களே, நீங்களும் ஐயப்பன் மாதிரி எனக்கு பிடிச்ச பாடலை நான் கேட்கணும் எஃப்எம் ரெயின்போவில் அப்படின்னீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்றன்கள்ல.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் சேதராப்பட்டிலிருந்து தமிழ்செல்வி.
0: தமிழ்செல்வி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: ஒரு தாயின் சாபதம் பாடத்துல இருந்து சொல்லாம இந்த மனசு தவிக்குது அந்த பாட்டு.
0: பாட்டு பாடியே காமிச்சிங்க, அப்படியே இன்னொரு லைன் பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: பாடவா?
0: பாடுங்க.
1: சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது, மனசு தவிக்குது கண்ணால தானே. அதுக்கு மேல சொல்ல மாட்டேன்.
0: சூப்பர், அப்படியே பின்னாடி மியூசிக்கும் ஓடுது எனக்கு அப்படியே நீங்க பாடும் போது. சூப்பர் சூப்பர், அழகா பாடுங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிமா,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.

0: நேரம் 6:35 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். போவனிக்கில இருந்து விருமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் விருமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு மேம், கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு மேம்.
0: கிளைமேட்டும் சூப்பரா இருக்கா? மழை பெய்யுதா?
1: ஆமா,
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு
0: தங்கமலை திருடல் இருந்து நன்றி சார்.

0: நேரம் 6:40 29 எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சி வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: காண்டீபன்.
0: காண்டீபன் சார், என்ன பண்றீங்க?
1: உங்கள்ட்ட பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் சார்?
1: அன்னியன் படத்துல இருந்து மேடம். குமாரி என் காதல் சிக்கி முக்கி விக்கி நிக்கி கடி குமாரி, அந்த பாடல்.
0: ஓகே, அந்த பாட்டாவே பாடி காமிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு ரெண்டு லைன் சேர்த்து பாடலாமே. நன்றி.
1: தேங்க்யூ.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: FM ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நற்கண்டு பாகாய், கனிரசம் தேனாய், காற்றாலையில் கரை உடைத்து

0: கொண்டிருக்கும் காயத்ரி அவர்களுக்கு வணக்கம் சொல்லுது. திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
1: ஓ, ரொம்ப நன்றி தட்சிணாமூர்த்தி சார்.
0: காக்கி சட்டை படத்திலிருந்து கண்மணியை பேசின ஒரு அருமையான பாடல், மௌனம் என்பது ஒரு மகிழ்ச்சி தருமா, இதனால் மற்றவர் மனதில் மலர்ச்சி வருமா. மௌனம் என்பது திறக்க முடியாத பூட்டு, ஒலிகளற்ற பாட்டு, உருவமற்ற அணை, தொடுக்காமல் பாயும் கணை. மௌனத்தை உடைக்காமல் மர்மம் புரியாது, மனதின் உண்மை தெரியாது. மொட்டாக இருந்து மனதை மூடி மறைக்காது, உள்ளே மொட்டாக விருந்து அன்பு மனம் வீசு, கண்மணியே பேசு.
1: சூப்பர் சூப்பர். இந்த உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்கு ஒரு அழகான ஒரு கவிதையே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. சூப்பரா இருந்தது சார்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி.
1: ஓகே சார்.

0: நேரம் 6:54 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் கமல் பேசுறேன் மேடம்.
0: கமல் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நன்றி.

0: நல்லா இருக்கும் மேடம்.
1: இளையராஜா காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாஃப்டா பேசுறீங்களே, நீங்க எப்போ சாஃப்டா தானா?
0: ஆமா மேடம்.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி
1: நன்றி.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ள பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ் ரோவ், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மாரோ வீரா உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குறைந்த காலத்திலேயே 140 கோடி இந்தியர்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படைக்கு குடியரசுத் தலைவரின் வர்ண விருது வழங்க காசியாபாத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாட்டில் கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த திறம்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவின் அண்மை நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா இதை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஜிப்மர் செவிலியர் பயிற்சிக் கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவாத்சவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான இந்தியாதான் அடிப்படை என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. இதற்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். தெற்கு வங்க கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 தர்மஸ்தலாவில் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் மும்பை அணிகள் மோத உள்ளன. மொத்த விலைகளின் அடிப்படையிலான பணவீக்கம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 8.3% அதிகரித்துள்ளது. இது கடந்த 42 மாதங்களில் மிக அதிக அளவாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் கால் அந்த சாங் வந்து போறதுக்கு ரெடியா இருக்கேன். எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2271760 மற்றும் 2271770 என்றெண்கள்ல. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. ஓகே, அடுத்துதான் நம்ம வந்து யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென்மேல இருந்து கணேஷ் ராஜா
1: சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் நூல்வேலி. பாடல் வந்து நானா பாடியது நானா? அந்த பாடல்
1: பாடியது நானா. அப்படியே பாடினீங்களே, ஒரு ரெண்டு லைன்.
2: ரெண்டு லைன் தான் தெரியும், அது தெரியாது. காயத்ரி மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம், இந்த பாடல் எடுத்து போறது.
1: ஓகே சார், நன்றி.
2: நன்றிமா, நன்றி.
1: ஓகே, நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி.

0: கிழக்கு தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
1: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேருவீதி, புதுச்சேரி.
2: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஈராமா முருகன், இளமாங்கலம்.
2: ஓகே சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: அதிசய பிரிவில இருந்து உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட போறேன், அந்த பாடல் வேணும் மேடம்.
2: ஓகே சார், பாட்டாவை பாடி காமிச்சிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட் என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி மேடம்.
2: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான 2வது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்பரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன்

0: பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 10 நொடிகள். இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வந்து நம்ம சூப்பரா வந்து எல்லாருமே வந்து பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:26:15. எஃப்எம் ரெயின்போவின் மனம் பெருமிதை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம். எப்படி இருக்கு கிளைமேட்ல நம்ம ஊர்ல?
0: சூப்பரா இருக்கு, ஒரு மாதிரி சில்லுன்னு இல்லாம சூடாவும் இல்லாம அப்படி இருக்கு.
1: எங்க ஊருக்கு உங்க கிளைமேட் அனுப்பிச்சு கொடுங்க மேம், சூப்பரா இருக்கும்.
0: அப்படியா, அனுப்பிச்சுட்டா போச்சு.
1: ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னைக்கு மேம் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, திகில் இது திரைப்படத்தின் பெயர். ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில நெச்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம். இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த சாங் ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா ஒளிபரப்புறேன். நீங்க வந்து பாட்டை வந்து பாட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ மட்டும் அப்படியே படிச்சிட்டீங்க.
1: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கண்டிப்பா, தேங்க் யூ மேம்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: பை பை. யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட எங்க வந்து யாராண்ட வெச்சிக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: நேரம் 7:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: ஓகே சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் மௌனம் சம்மதம், பாடல் கல்யாண தேனிலா.
0: ஓகே சார், ஏன் இந்த பாடல்?
1: நன்றி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள்

0: கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நேரம் 7:38 நிமிடம். எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து செல்லக்கண்ணு, பாடல் வந்து வண்டியில மாமா பொண்ணு.
0: ஏன் இந்த பாடல்?
1: இந்த மியூசிக்
0: சொல்லும் போதே சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கே.
1: சிரிப்பாவே
0: இருக்கே உங்களுக்கு. நீங்க சிரிக்கிறது பாருங்க, நானும் சிரிக்கிறேன், நான் கேக்குற எல்லா நேயர்களுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: சைபோரின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:45. எஃப்எம் பிரெயின் போபின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா, கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேட்க வந்தியா மரத்தடிக்கு.
0: பேர் சொல்லுங்க சார்.
1: நெய்வேலி கிழக்கு வந்தியம் மரதடிக்குப்பம் சரவணன்.
0: சரவணன் சார்,
1: சொல்லுங்க.
0: ஹலோ சார், என்ன சார் சைலண்டா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: ஓகே சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சிட்டுக்குருவி படத்துல காவேரி கரையோரத்துல அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே சார், ஏன் இந்த பாடல்?
1: இந்த பாடல் ஒரு இந்த வெளிவந்த காலகட்டங்கள்ல மிகவும் புகழ்பெற்ற பாடல். அந்த பாடல்
0: பாட்டு வந்து எல்லாருமே கேட்டுடலாம். கால் பண்ணதுக்கு நன்றி.

0: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 9:30 நாடகமலர், கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். நாடகம் எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு என் ஜி ராஜப்பா அவர்கள். நேரம் 7:51. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விருப்பதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: முத்துப்பிள்ளைப்பாளையத்திலிருந்து கார்த்திகேயன் பேசுறேன்.
0: கார்த்திகேயன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கிழக்கு வாசப்படத்துல இருந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி.
0: சூப்பர், பாடியே காமிச்சிட்டீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.

எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நம்மளுடைய நம்ம விருப்ப பாடல் வந்து எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டமா இருப்பாங்க. ஐயோ, நம்மளுக்கு நீங்க லைனே கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க நேர்களே. நாளைக்கு இதே டைமுக்கு, அதாவது 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. நாளைக்கும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம், அம்மா கணக்கு திரைப்படத்திலிருந்து.

விட்டது. உரங்களின் சமச்சீர் பயன்பாடு உட்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள 7 வேண்டுகோள்களின் அமலாக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் இன்று புதுடெல்லியில் தமது பொறுப்பிலுள்ள அமைச்சகங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தமிழக ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கரை சந்தித்து திரு எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் அணி மீது நடவடிக்கை கோரி மனு கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. இதற்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். மாஹேயில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு செயல்பாடுகள் குறித்து மண்டல நிர்வாகியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியுமான திரு அங்கித் குமார் இன்று செய்தியாளர் கூட்டம் நடத்தினார். தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16 வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் இன்று நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த மும்பை அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பஞ்சாப் அணி சற்று முன்வரை 5.2 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 50 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எட்டு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ள பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோ, ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ச்சி உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். நாட்டில் கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்த திறம்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவின் அண்மை நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நேர்களே, சைவாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
5: சொல்லு
4: நீதான் தூக்கிடுவாங்க.
5: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
4: FM ரெயின்போ புதுவை 102.8.

சரி, வெல்கம் டு அனதர் ஃபீல் குட் ரைட் ஆன் மியூசிக் பை த பே. ஐ எம் தினகரன் சிங், ஆன் அவைலபிள் ஒன் டுநைட். வி ஹிட் தி ஓப்பன் ரோட் வித் அ பிளேலிஸ்ட் பில்ட் ஃபார் ஹைவேஸ், ஹொரைசன்ஸ் அண்ட் த ஜாய் ஆஃப் த ஜேர்னி இட் செல்ஃப். அவர் தீம் ஃபார் திஸ் ஈவினிங் இஸ் கிரேட்டஸ்ட் ரோட் ட்ரிப் சாங்ஸ். Now a great road trip needs the right soundtrack, doesn't it? And this road trip songs playlist is built to keep the journey moving from the first mile to the last. Whether you are setting out on a long drive, planning a weekend getaway, this collection brings together a wide mix of driving music designed for open roads and changing scenery. And we begin in Top Gear, released in 1972 from the landmark album Machine Head. Highway Star is fueled by blistering guitar work from Ritchie Blackmore of the Deep Purple. The song captures the thrill of speed, freedom, and pure rock adrenaline. Enjoy.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16, 7:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: ரெயின்போ புதுவை 102.8 இரவின் மடியில் மனதை வருடும் இனிமையான பாடல்களை தரும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஸ்ரேயா கோஷல் மற்றும் வருண் குரல்கள்ல பூமி திரைப்படத்திலிருந்து.
1: அண்ணலும் நோக்கினான்.

நேர்லி நமது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 9:30 நாடகமலர், கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். நாடகம் எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு என் ஜி ராஜப்பா அவர்கள். உறங்கும் போது கனவிலும், விடிந்தவுடன் நினைவிலும், வாழும் வரை என் உயிரிலும் நீயே என் காதலே. உறங்கும் போது கனவிலும், விடிந்தவுடன் நினைவிலும், வாழும் வரை என் உயிரிலும் நீயே என் அன்பே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:30. மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் உணர்வதே காதல். மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் உணர்வதே காதல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கார்த்திக் மற்றும் சின்மயி குரல்கள்ல குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:35. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம் தேன் சிந்தும் பாடலே தரும் இந்த நிகழ்ச்சி இதயம் பறிக்காமல் மனதை முற்றிலும் கொள்ளையடிப்பதே ஆழமான காதல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்வேதா மோகன் நரேஷ் ஐயர் குரல்கள்ல ஆஹா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து

இதயம் துடிக்கிறது, ஏனோ தெரியவில்லை. உன்னோடு ஒரு பார்வையில் முழுவதுமாக உருகிவிடுகிறது. இதயம் துடிக்கிறது, ஏனோ தெரியவில்லை. உன்னோடு ஒரு பார்வையில் முழுவதுமாக உருகிவிடுகிறது. தேன் சுந்தரி வாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். என் மௌனங்களோடு காத்திருக்கிறேன், உன் வார்த்தை வரம் தர வேண்டும் அல்லவா. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தேன் சந்ததி வனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் மரியா குரல்கள்.

தேஞ்சந்தி வனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யுகபாரதி வரிகள்ல சித் ஸ்ரீராம் குரல்ல உடன்பிறப்பை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. மனதை வருடம் மென்மையான பாடல்களை தரும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்கள்ல வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

தீயில் எரியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய். தீயில் எரியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய். பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை துளைத்த பச்சை பிள்ளையாய். பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை துளைத்த பச்சை பிள்ளையாய். நீயே என் காதலே. தேஞ்சது தீவனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அர்மான் மாலிக் குரல்ல பாயும் புலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:10:27. உறவாக நீயும் சேர உசுருல வீசும் சூறக்காத்து. உறவாக நீயும் சேர உசுருல வீசும் சூறக்காத்து. நீ வந்து என் முன்னாடி நிற்க விடியுமே என் காதலே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து, சத்யபிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல.

நேரம் 10:15:38. சொல்ல முடியாத காதலும், சொல்லில் அடங்காத நேசமும், எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றதே என் அன்பே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

நெஞ்சு தைக்க ஒத்த பார்வை பார்த்து சொல்லு மொத்த சுத்தும் எழுதிட்டாரு. நேரம் 10:20. தேஞ்சது தீவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சித் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல அண்ணா தே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:25. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததிமானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கல்யாணி மற்றும் கார்த்திக் குரல்கள்ல தம்பி வெட்டோத்தி சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 10:30. தேஞ்சது தீவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வீரம் திரைப்படத்திலிருந்து.

தேன்சிந்து தீவனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அர்ஜித் சிங் மற்றும் சின்மயா குரல்கள்ல 24 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:53:22. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தைவானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து. விஜய் பிரகாஷ், சின்மய் மற்றும் சுவி குரல்கள் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம்.

நேரம் 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தனும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தேவிகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சினைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். 12:30 திரை இசை. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே எழுத்தாளர் திருமதி வாசகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுகாதார நலவாழ்வு மையத்தின் மருத்துவர் டாக்டர் கே மேனகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு ஆலியோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆந்த்வான். 6:20 முதல் 7 மணி வரை 7:02 முதல் 7

0: 15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். இரவு 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1215 கிலோ ஹெச் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச் கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா, 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு தொடர் சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை, எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வரம் இசை கேட்கலாம். மேல்சானாக்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம், ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும். சிறப்பு விருந்தினர் முனைவர் ச முத்துமாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேயர்கள், இதுவரை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi today, Mr. Modi said BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the Global South. The meetings took place on the sidelines of the BRICS foreign ministers' meeting, which is being held in New Delhi. Earlier, in his opening remarks at the BRICS foreign ministers' meeting, External Affairs Minister Dr. S. Jaishankar said that peace and security remain central to the global order.
2: Our discussions must advance sustainable development while upholding principles of equity and common but differentiated responsibilities. Technological advancements are reshaping the global landscape. It can be leveraged for good governance and inclusive growth. Peace and security remain central to the global order. Recent conflicts only underline the importance of dialogue and diplomacy. There is also a deeply shared interest in strengthening cooperation against terrorism.
1: The theme of the event is Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. It draws inspiration from Prime Minister Narendra Modi's Humanity First and People-Centric Vision for BRICS. In this session themed on BRICS at 20, External Affairs Minister Dr. S. Jaishankar highlighted that BRICS has expanded its agenda and membership in response to changing global realities while remaining focused on people-centric development and practical cooperation. The minister said BRICS is strong because it is independent and includes diverse countries. He said the group supports change and reforms, reflects a multipolar world, helps countries reduce the risks by expanding partnerships, and believes in mutual respect and equal rights for all nations. Prime Minister Narendra Modi will arrive in United Arab Emirates capital Abu Dhabi.